கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆஷித், இமிஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பிந்தனிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்பதொழுத்து இன்று தன்னுடைய பேரன் கவிந்தோ தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பிரதீப் குமார், அம்மா வசந்தி, அம்மம்மா பத்மினி, அக்கா தீனு, தாத்தாவான ராசையா, அதே போன்று சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை கவிந்த் அவர்களுக்கு வாசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வியோயா எடையாந்தோட்டையில இருந்து வாணி வந்திருக்கிறாங்க. அம்மா கனகபூசணத்தினுடைய 53வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் சேவியர், பிள்ளைகளான வாணி, ரோஷான், விஜய் கல்யாணி, மருமகள் ஜீவா, பீத்தி அவஸ்திகா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மாத்திரை சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கெண்டி பெண்விலிருந்து ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யாட்டியந்தோட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சுந்தரி மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய சொந்தங்கள் அனைவருக்காகவும், சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. என்று மண்பனவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்க, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டன் கேம் பள்ளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கங்களோடு இந்து கலைந்த அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எழுதியிருந்தது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். டிக்கோயா புளியாவத்தில் இருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரோனிகா, மகள்மார்களான மரிய டென்சிலா, மரிய கார்மேல் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மணிமோகன் வந்திருக்கிறாங்க. மஸ்கிலே சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை நேர வணக்கம். நாங்களும் புவாக்பேட்டி பிரகதிபுர அவிசாவளிந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சந்திரகுமார் வந்திருக்கிறாரு. இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரன்யா, இசைன்யா மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஆலயம்பதியிலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்கிறாரு. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரவல் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சியில் சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கெடுவிலிருந்து மனு வந்திருக்கிறாங்க. அக்கறை பாட்டு பப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக வவுனியாந்து ராஜி வந்திருக்கிறாங்க. அதே போன்று ராஜ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பரசுராமன் குமாரசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல கனகராஜன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தனலட்சுமி பரசுராமன் வந்திருக்கிறாரு. நாவலப்பட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. ரசலகம குசல்ராஜ் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துரிசக நீங்களும் இருந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 5000 3 அதே போல 0312 5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துக்காக.

சொந்தங்களை நாங்க அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பன்குளாவிலிருந்து அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மகன் தயாலன், தயாபரன் மற்றும் தினேஷ் மகள் வனிதா, மாதவன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எட்டியந்தோட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போன்ற குறிஞ்சாக்கிலிருந்து அசூதீன் வந்திருக்கிறாங்க. பனகாலி நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு நோச்கான் நண்பர் ஜாரி, ரிகா, ஸ்ரீயாஸ் மற்றும் ரெய்னா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பால சசிகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருந்தாங்க ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. சிவானி எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? இந்த தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசனம் சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை நேரத்தின் வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த மற்றும் உறவுகளுக்காகவும் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு புளத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கிண்ணியா மஃப்ரூட் நகர்லந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பன்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷய பார்கவி மற்றும் ஷர்வின் மற்றும் அம்மா காளிமுத்து ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கோஸ்தாந்த கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அரசு திரைப்படத்துக்காக ஒழிக்கின்றது பாடல்.

அழைப்பின் அதே போன்ற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ஒரு புதிய நாள், அது மட்டும் இல்லாம ஒரு விடுமுறை நாள் அப்படின்றதுனால எல்லாருமே வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா நிறைய பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் தருவாங்க, போயிட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆசைகளோட இருப்பீங்க. ஆனா என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைய நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை காணப்படுது இல்லையா. மழையுடனான வானிலை வந்து காலை பொழுதுல இருந்ததுனால வேண்டி ரொம்ப கவனமா நீங்க பாதையோல செல்றதா இருந்தாலும் சரி, வாகனங்கள்ல செல்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா செல்லுங்க அப்படின்றத நானும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதே போன்று இப்ப நம்மளோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க இணைத்துக் கொள்வோம். பெரிய கல்லாறு உதயன் வந்திருக்கிறாங்க, கேஷ்வாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்கள் இருந்து மகேஷ் வந்திருந்தாரு, ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாரு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டிலிருந்து ரொஷான் வந்திருந்தாங்க. அதே போல லாசர் வந்திருக்கிறாரு, இதழ் கஸ்கிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். டெல் தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை ஆனந்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து மனைவி ஜெயந்தி மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவலப்பட்டிலிருந்து மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, தன்னுடைய அன்பு கணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு. அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு பத்மினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 11:56 மணி முதல் 1:26 மணி வரை. ராகு காலம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை. யமகண்டம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் புகழ், கடகம் வரவு, சிம்மம் இன்பம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் நட்பு, தனுசு ஆக்கம், மகரம் ஊக்கம், கும்பம் உயர்வு, மீனம் தனம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் புகழ், கடகம் வரவு, சிம்மம் இன்பம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் நட்பு, தனுசு ஆக்கம், மகரம் ஊக்கம், கும்பம் உயர்வு, மீனம் தனம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு யசோத் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை நேர வணக்கம் அன்பு சகோதரி சிவானி, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மிஸ்ஸஸ் வரலட்சுமி கட்டகனிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. ஐ சகோதரி இனிய காலை நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு பொடியல் நிகழ்ச்சியோடு தானும் இணைந்திருப்பதாக புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். வட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. மனைவி சித்ரா, மகள் பிரவஸ்திகா மற்றும் லக்ஷவி, மகன் அஸ்வந்த் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வேளாண்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதனுடைய அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ரஜித் வந்திருக்கிறாங்க, ராஜி வந்திருக்கிறாங்க, வவுனியானந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கடுதாவளியிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க, சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கத்துடன் செந்தில் பதனையூர்லிருந்து வீரையா திருச்செல்வம் வந்திருக்கிறாங்க. ஜனாத்தனி திருச்செல்வம், நர்தனா, நர்மதா, நர்னேஷ் மற்றும் கபிஸ்கயன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட கெம்பியன் மேல் பிரிவு பகவந்தலாவிலிருந்து தீப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல புஷ்பராணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விடியலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு பொற்காலம். இனிய காலை நேர வணக்கம் அக்கா. கிழனி தோட்டத்திலிருந்து எட்டியாந்தோட்டத்தில் இருந்து ராஜேஷ், உஷா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உஷா, சந்தோஷமான காலை நேர வணக்கம் உங்களுக்கு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வேலூரத்திலிருந்து ரைச்சி வந்திருக்கிறாங்க. நீலானி, காருண்யா, புஷ்பா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வேறுவலை ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. வெங்கடாஜலபதி, ரமணா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை நேர வணக்கங்களோடு ஊர்க்குடவர் தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதா வந்திருக்கிறாங்க. நவீன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திருந்த நிகழ்ச்சி ஓடி இருந்திருப்பதாக சிறுத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் மக்கா, நிகழ்ச்சியோடு தன்னை மீனத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பண்டாரவளையிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, உலதா, கிஷந்தன், ரோஷன், சபினா சாகருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாலா, சசிகலா வந்திருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தன்னுடைய அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த மற்றும் உறவுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. ரேகா வந்திருக்கிறாங்க, உற்சாகமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல சரவணார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அழகராஜா வந்திருக்கிறாரு, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பெர்னாட்டோ செல்வம் வந்திருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புவனேஸ்வரன், மங்ககரிசி வந்திருக்கிறாங்க. அதே போல நாவல்பட்டியிலிருந்து சங்கர் வந்திருக்கிறார், அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. திருச்சாலயங்களை இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியும் அதே போன்று மூக்குநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சி அளிக்கும் பாடல் இது மதராசப்பட்டினம் திரைப்பட

பாடலை தொடர்ந்து நாளில் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வாசந்தாமின் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

தேசம் இர்ஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். பிரதானமாக இன்றைய தினம் பொசன் தினம் என்பதால் 18,129 பொசன் தானசாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறன என்பதான தகவல்கள் வெளியாகின்றன. இதனிடத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியோடு சேர்த்து, திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 உயர்தர பரீட்சையை ஆரம்பியுங்கள் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. எனவே இன மதவாத பிளவுகள் முடிவுக்கு வந்திருப்பதாக வெளிவிகார அமைச்சர் கூறியிருக்கிற கருத்தோடு சேர்த்து, அரசாங்கத்தின் அவசரத்துக்கு சர்வதேச அழுத்தமே காரணம் என முக தலைவர் ஃபக்கீம் கூறியிருக்கிற செய்திகள். இதனிடத்தில் ஹரக்கட்டாவின் பணத்தில் சொகுசு வாகனங்கள் வீடுகள் கொள்வனவு என்பதாகவும் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் நீதரசர்களுடைய வயதிலையை நீடிக்க அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வாறு தரப்படுகின்றன. இதனிடத்தில் வடக்கில் சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான தகவல்கள். இதனிடம் நைனா நாகதேவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோற்சவ திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது என்பதான செய்தியோடு சேர்த்து, இன்னும் பல செய்திகள் காணப்படுவது குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். முதலாவதாக நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு அமைகிறது. 18,129 பொசன் தான சாலைகள் என்பதான செய்தி. பொசன் பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதும் இதுவரை 18,129 தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு, இன்று மற்றும் நாளை நடைபெறவுள்ள தான சாலைகள் தொடர்பாக விசேட சுகாதார பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதனை சங்கம் இவ்வாறு கூறியிருக்கிற தகவல்கள் தரப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த 27 நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் செயலாளர் சமில் முதுகுட இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பொசன் பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதும் 18,000 அதிகமான தான சாலைகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 27 பிற்பகல் வரையான தரவுகளின்படி மொத்தமாக 18,129 தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சரின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள அனைத்து தான சாலைகளும் பொது சுகாதார பரிசோதனைகளால் பரிசோதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளன. மேலும் பொசன் வலயங்களை அண்மித்த பகுதிகளில் இயங்கி வரும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தற்காலிக விற்பனை நிலையங்கள் தொடர்பான சுகாதார பரிசோதனைகள் முழு வாரமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இம்முறை அனுராதபுரம் விகாரை பிரதேசத்தை சுற்றிய பகுதிகளில் கடந்த 27 வரையில் 200 அதிகமான தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்போதில் உணவு பாதுகாப்பு மற்றும் தொற்றுநோய்கள் பரவதை தடுப்பதற்காக விசேட நடவடிக்கைகள் அனுராதபுர நகரசபையின் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் தான சாலைகளை நடத்தும் ஏற்பாட்டாளர்களுக்கு தேவையான சுகாதார அறிவுறுத்தல்கள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பான ஆலோசனைகள் நகரசபையின் சுகாதார பிரிவினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல்களுக்கமைய ஏற்பாட்டாளர்கள் செயல்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் பொசன் பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காக நாடளாவிய ரீதியில் சுமார் 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வூட்ல தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. பண்டிகை காலங்களில் இனியோருக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக வாகன சாகசங்கள் பந்தயம் மற்றும் இறைச்சலை ஏற்படுத்தும் வகையில் பயணிப்போர் தொடர்பிலும் அதிக அவதானம் செலுத்த. மேலும் பொசன் காலத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காக நாடளாவிய ரீதியில் சுமார் 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மைய காலமாக நாட்டில் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் பதிவாகும் விபத்துகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கிறது. பொசன் பௌர்ணமி தின விடுமுறை காரணமாக பலர் வெளியூர்களுக்கு செல்லக்கூடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது நீர்நிலைகளில் நீராடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அவதானத்துடன் செயற்படுங்கள். அத்தோடு போலீஸ் மாதவீரன் நேரடி தலையீட்டுங்கள் இவ்வருடம் முதல் நீர்நிலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 31 போலீஸ் நிலையங்களை பிரதான கேந்திர நிலையங்களாக கொண்டு போலீஸ் கடற்படை பிரிவுகளில் போலீஸ் உயிர் பாதுகாப்பு அதிகாரிகள் இக்கட்டான சந்தர்ப்பங்களின் போதும் இணையவற்றின் போதும் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நீர்நிலை விபத்துகள் சிக்கி 75 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்தோடு கடந்த வருடம் 450 பேரும் 2024 ஆண்டையும் 595 பேரும் இதனால் மரணித்திருக்கிறார்கள். ஆகையால் அபாயகரமான பகுதியில் என பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மற்றும் பழக்கமில்லாத நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதான கோரிக்கையும் இவ்வாறு பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நீதியரசர்கள் வயதில்லையை நீடிக்க அரசாங்கம் தீர்மானம், எதிர்ப்பை மீறி செயற்பட தயாராகிறது அரசு தலைமை என்பதான செய்தியாகவே இது அமையப்படுகிறது. நாட்டில் எழுந்துள்ள எதிர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதில்லையை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக உயர்மட்ட அரசு தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன.
நீதித்துறைக்கு அனுபவம் வாய்ந்த நீதியரசர்களது சேவையை மேலும் இருப்பதே இதன் முதன்மை நோக்கம் என்றும் இதற்கான காரணம் கூறப்படுகிறது. முன்மொழியப்பட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதெல்லை 65 67 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதெல்லை 63 வயதிலிருந்து 65 ஆகவும் உயர்த்தப்பட இருக்கிறது. தற்போதைய சட்டத்தின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 61 வயதிலும், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேஜிஸ்ட்ரேட் நீதிவான்கள் 60 வயதிலும் ஓய்வு பெறுகிறார்கள். கீழ் நீதிமன்றங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப 50 புதிய மேஜிஸ்ட்ரேட் நீதிவான்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள் மேல்மட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கு பதவி உயர்வு பெறும்போது அவர்கள் ஓய்வு பெறும் வயதை நெருங்கியிருப்பதால் தங்களது தொழில்முறை நடவடிக்கைகள் அனுபவத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று அரசாங்கம் கருதுகிறது. இந்த திருத்தத்தின் மூலம் இந்த நீதியரசர்கள் மேலும் 2-3 ஆண்டுகள் உயர்மட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். மேலும் தற்போது உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவற்றில் தலா 4 நீதியரசர் வெற்றிடங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு அரசியல் எதிர்க்கட்சிகள் மற்றும் உள்ளூர் சர்வதேச சட்ட சமூகத்திடமிருந்து கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஆசிய பசிபிக் சட்ட சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதை தவிர்க்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றன. நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் நீதி அமைப்பை தனக்கு சாதகமாக கையாள்வதற்கும் அரசாங்கம் இந்த வழியில் நீதித்துறையின் ஓய்வு பெறும் வயதை மாற்ற முயற்சிக்கிறது என்று விமர்சகர்களும் கூட சட்டமைப்புகளும் இவ்வாறு குற்றஞ்சாட்டி வருகின்றன என்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஹரக்கட்டாவின் பணத்தில் சொகுசு வாகனங்கள், வீடுகள் கொள்வனவு, நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கோ என்பதான செய்தியை. போதைப்பொருள் கடத்தல்காரரான நந்துன் சிந்தகை எனப்படும் ஹரக்கட்டாவை சிறையிலிருந்து விடுவிப்பதாக கூறி அவரது மனைவியிடம் பெறப்பட்ட பல கோடி ரூபாய் லஞ்ச பணத்தில் சந்தேக நபர்கள் சொகுசு வாகனங்கள் மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவின் மகன் ரஹித ராஜபக்ஷ, சரை தபேசிங்க மற்றும் அருணஸ்ரீ சத்துரங்க வருஷஹன்னதி ஆகியோரை இவ்வாறு லஞ்ச பணத்தை தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதான விடயங்கள் போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற அறிக்கையினூடாகவே இந்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த பணத்தினை இவர்கள் தங்களுடைய தேவைகளையும் வசதிகளையும் அதிகரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரித் அபேசிங் என்பவர் ஹரக்கட்டாவின் மனைவியிடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தில் ரேஞ்ச் ரோவர், ஃப்ரீலாண்டர் ரக சொகுசு ஜீப் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதோடு கஹத்துடுவா பிரதேசத்தில் அதிநவீன சொகுசு வீடொன்றை நிர்மாணித்து வருவதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுகிறது. அதேவேளை வழக்கின் மற்றொரு சந்தை நபரான அருணஸ்ரீ சத்ரங்க வருஷஹன்னதி என்பவர் இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி BMW 7 Series ரக கருப்பு நிற சொகுசு கார் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கிறார். விசாரணை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அந்த கார் அவரது வீட்டில் வைக்கப்பட்டு பழுதுபார்க்க பணியில் இருந்ததாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. சந்தை நபர்கள் தற்போது வைத்துள்ள இந்த அதிசொகுது சொத்துக்கள் அனைத்தும் துபாயில் வைத்து ஹரக்கட்டாவின் மனைவியான மைஷிகா மதுவந்தி என்பவரால் வழங்கப்பட்ட 12 கோடி ரூபாவுக்கும் அதிக லஞ்ச பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டவை என ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி ஹரக்கட்டாவை மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றுவதாக சந்தை நபர்கள் மூவரும் உறுதியளித்திருந்தார்கள். எனினும் அவ்வாறு செய்யாமல் அவரை காலி பூசா சிறையிலேயே தொடர்ந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை உணர்ந்த அவரது மனைவி மகேஷிகா மதுவந்தி தான் கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிறார். எனினும் சந்தேக நபர்கள் பல்வேறு காரணங்களை கூறி அந்த பணத்தை திருப்பித் தருவதை தொடர்ந்து தவித்து வந்திருக்கிறார்கள். பணத்தை திருப்பித் தர மறுத்த சரிதபேசிங்க ஹரக்கட்டாவின் மனைவிடம் நீங்கள் தந்த லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி ரகித ராஜபக்சவிடம் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதை அவரிடமிருந்து திரும்பப் பெற முடியாது என கூறியிருக்கிறார். ரகித்தவிடம் கொடுத்த பணத்திலிருந்து 200 லட்சம் ரூபாயாவது எப்படியாவது திரும்ப பெற முயற்சிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து சரித் அபேசிங்க ஹேபி எனப்படும் தரகரின் நண்பர் ஒருவருடாக 200 லட்சம் ரூபாயை ஹரக்கட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவந்தியிடம் திருப்பி ஒப்படைத்திருக்கிறார் என்பதான தகவல்களும் வெளியாகின்றன. ஏனைய தொகையை சந்தை நபர்கள் தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தொடர்ந்து வைத்துள்ளனர் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவிக்கிறது. இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணையின் போது குடிவரவு குடியகல்வு திணைக்களிடத்திலிருந்து சரித் அபேசிங்க, ரகித் ராஜபக்ஷ மற்றும் அருண வருஷஹன்னதி ஆகியோரின் வெளிநாட்டு பயண ஆவணங்கள் பெறப்பட்டு சோதிக்கப்பட்டன. அதன்படி இவர்கள் மூவரும் 2023 மார்ச் 25 அன்று கட்டுநாயக்க சர்வதேச மாநிலத்திலிருந்து துபாய் நோக்கி பயணித்து மீண்டும் 2023 மார்ச் 29 அன்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளமை விசாரணைகளில்
உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியாகவும் இதனை நாம் அவதானிக்கலாம். இதனிடம் இன்னும் ஒரு தகவல், 7.22 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருட்களுடன் ஐவர் கைது என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டுக்கு சுமார் 7.24 கோடி ரூபாய் பெறுமதியான ஹஷீஷ் மற்றும் குஷ்ரக போதைப்பொருட்களை கொண்டு வர முயன்ற 5 பேர் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க மாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பெறுவதால் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. தாய்லாந்தின் பெங்காக் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL-405 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க மாநிலத்தை நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் வந்தறிந்திருக்கிறார்கள். இவர்கள் 6 கிலோகிராம் 110 கிராம் ஹஷீஷ் ரக போதைப் பொருளையும் 11 கிலோகிராம் 62 கிராம் குஷ்ரக போதைப் பொருளையும் 15 கண்ணாடி போத்தல்

இதுவே முக்கிய தகவல். இதே நேரம் டெங்குவால் நாட்டில் 31 பேர் உயிரிழப்பு, 51,049 பேர் பாதிப்பு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. நாட்டில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் டெங்கு நோயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கிறது. இதேவேளை 51,049 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. ஜூன் 25 மற்றும் 26 தேதிகளிலான தரவுகளின் அடிப்படையில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த மரண வீதமானது பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த நோயாளிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 0.06% ஜூன் மாதத்தில் மாத்திரம் 17,208 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு, தெற்கு, சபர்கம்போ, மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். தற்போது நாடளாவிய ரீதியில் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிக அவதான வலயங்களாக பிரிண்டப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களை விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் இவ்வாறு கேட்டிருக்கிறார்கள் என்பதான செய்திகளும் தரப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். எனவே அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்த அடுத்த தகவலானத்தை செலுத்தலாம். ஜனாபிசேலத்துக்கே டெங்கு ஒழிப்பு தேவையெனில் நாட்டின் ஏனைய பகுதியில் நிலை என்ன என்பதாக நாமல் எம்பி ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். ஜனாபிசேலத்துக்கே டெங்கு ஒழிப்பு சுத்தப்படுத்தல் தேவைப்பட்டிருந்தால் நாட்டின் மற்ற பகுதியில் நிலை என்பது என்ன என்பதுதான் அவருடைய கேள்வி. கட்சி தலைமையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே நாமல் எம்பி இவ்வாறு கேட்டிருக்கிறார். இவ்வாண்டே 50,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இலங்கையில் டெங்கு பரவல் தொற்றுநோய் நிலை எட்டியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். டெங்கு பரவல் தொற்றுநோயாக மாறிய பிறகே அரசு அவசரமாக செயற்பட தொடங்கியுள்ளது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் அரசு கட்டிடங்களை சுற்றியுள்ள அடையாள ரீதியான சிறுமதானங்களுக்கு மட்டுப்படுத்தக்கூடாது. ஊடக பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக சுகாதார அமைச்சர் சுகாதாரத்துறையை பலப்படுத்தவும் பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் நீண்டகாலமாக நிலவிலுள்ள பதவி அமைப்பு திருத்தத்தை விரைவுபடுத்தவும் வேண்டும். எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே ஜனாபிசேலத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு சிரமதானம் ஏற்கனவே தொற்றுநிலையை எட்டியுள்ள டெங்கு நெருக்கடிக்கு அரசாங்கம் மிகவும் தாமதமாக பதிலளித்திருப்பதை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிடுகிறார். ஜனாபி செயலகம் வேறு ஏரி மற்றும் அலரி மாளிகை சுற்றுவட்டாரத்தில் நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை குறிப்பிட்டவர் நாட்டின் பொது சுகாதார நிலை குறித்து அடிப்படையான கேள்வியை எழுப்பதாகவும் இதை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டெங்கு பரவல் தற்போது தொற்றுநிலையை எட்டியிருக்கிறது. இவ்வாண்டு மட்டும் 50,000 அதிகமான நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைக்கு வந்த பிறகே ஜனாபிசேலத்தை சுற்றி பிரம்மாண்டமான சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை நாங்கள் காண்கிறோம் என்பதான ஒரு குற்றச்சாட்டினையும் அவர் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமைகிறது. இதனரம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இது தகவல் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. வடக்கில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை, நெடுந்தீவு அனலைத்தீவு பகுதிகளுக்கும் சுகாதார அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் என்பதான செய்தி தினகரன் பத்தினுடைய முக்கிய செய்தி. எனவே வடக்கிற்கான இருநாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளித ஜெயதேசை யாழ் போதனா வைத்தியசாலையில் 300 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆய்வுக்கூட பிரிவை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளதோடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களையும் இங்கு சென்று பார்வையிட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் சில வழியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் யாழ் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமைச்சரின் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக அமைந்ததோடு தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலை மற்றும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவையும் பல்வேறு அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியிருக்கிறார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நவீன மருத்துவ இயந்திரங்களையும் கையளித்த அமைச்சர் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு வைத்தியசாலைகளில் நிலவும் குறைபாடுகளை கேட்டறிந்து அவற்றை விரைவில் நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். இதன்போது வடக்கின் தீவு பகுதிகளான நெடுந்தீவு மற்றும் அனலித்தீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்கு விசேட கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமைச்சர் அங்குள்ள நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டு தீவுப்பகுதி மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்கக்கூடிய வகையில் திட்டங்களை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடல் போக்குவரத்தை நம்பி வாழும் வடக்கின் தீவு பகுதியில் உள்ள மக்களுக்கு சுகாதார சேவைகளை திறம்பட வழங்குவதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மனித வளங்களை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் கூறுகிறார். அந்த வகையில் தீவு பகுதி மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி உட்கட்ட வசதிகள், மனித வளம் மற்றும் மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அங்குள்ள சுகாதாரத்துறை உயர்மட்ட அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ள அமைச்சர் மற்றும் நீண்டகால செயற்திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிப்புரைகளையும் வழங்கியிருக்கிறார். சுகாதார அமைச்சரின் இந்த விஜயத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, சுகாதார அமைச்சர் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்கே, யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் கே தீஸ்வரன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி, டெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் உட்பட முக்கிய சிறுகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். வடமாகாண தீவு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தரமான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சர் நளித ஜெயதீசன் நெடுந்தீவு மற்றும் அனலித்தீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்கு விசேட கண்காணிப்பு விஜயத்தினை இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்காணிப்பு விஜயத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், நெடுந்தீவு பிரதேசின் பிரபாகரன், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய டாக்டர் சமன் பத்ரன, வைத்தியசாலை பொறுப்பு மருத்துவ அதிகாரி

ஜமாலி பெரேரா மற்றும் டாக்டர் என் சசிஷன், மருத்துவர்கள், தாதிர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட உள்ளூராட்சி மற்றும் அரசியல் பகுதிகள் வடமான சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகளும் இதில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினுடைய யாழ் விஜயம் குறித்தான தகவல்களாக நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 2010-2025 கொழும்பு மாநகரசபை ஊழல் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிப்பு என்பதான செய்தியையும் தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி மன்னிக்கவும் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் ஜானகியினால் அதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதோடு கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் இந்த ஊழல் செயற்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்கு இந்த ஆணைக்குழுவினை நியமித்ததோடு அது தொடர்பான விடயங்களும் இப்போது கண்டறியப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக அமைகிறது. எனவே ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கடந்த வருடம் டிசம்பர் 30 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் இன்று 29 உத்தியோகபூர்வமாக முடிவடையவிருந்த நிலையில் ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவு செய்து அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை டிசம்பர் 31 வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 2010 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள், குற்றவியல் நம்பிக்கை துரோகம் மற்றும் சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு இந்த ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி பி எஸ் நரசிங்க, கணக்காளர் ERMSHI ஏக்கநாயகம் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டி எஸ் விக்ரமசிங் ஆகியோர் இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே அதற்கான காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் 31 வரை. தேசிய அடையாள அட்டை இல்லாத குறைந்த வருமானம் உள்ள மூத்த பிரஜைகளுக்காக விசேட அடையாள அட்டை என்பதான செய்தியினை நாங்கள் காணலாம். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட மூத்த பிரஜைகளுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் நடவடிக்கைகளின் கீழ் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தேசிய முதியோர் செயலகம் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 5000 உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கொண்டுவருவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக சக்தி அமைப்புகள் மற்றும் சமூக அபிவிருத்தி குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தி. இதனிடம் மற்றொரு தகவல் பற்றியும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். கொழும்பில் இலங்கை சாரணர் சங்கத்தின் பொசன் கண்காட்சி வலயம் திறப்பு என்பதான தகவல் தரப்படுகிறது. இலங்கை சாரணர் சங்கத்தால் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய சாரணர் பொசன் கண்காட்சி வலயம் நேற்று மாலை பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசேட பொசன் கண்காட்சி வலயம் நேற்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமானதோடு லேகோ சுற்றுவட்டம் சிற்றம்பலம் ஏ கார்டினர் பாவத்தை மையமாக கொண்டு ரீகல் சந்தி முதல் போலீஸ் தலைமையக சுற்றுவட்டம் வரை இடம்பெற உள்ளது. லேகோஸ் நிறுவனம் இந்த கண்காட்சி வலயத்திற்கான ஊடக அனுசரணையை வழங்கியிருக்கிறது. இந்த பொசன் கண்காட்சி வலயத்தையொட்டி கொழும்பு நகரில் ஒரு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள வீதிகள் ரீகல் சந்தியிலிருந்து சிற்றம்பலம் இக்காடினர் பாவத்திற்குள் பிரவேசித்தல், அதிரத்தில் ஜஸ்டிஸ் அக்பர் பாவத்தை மலை வீதி சந்தியிலிருந்து மலை வீதி வரை, வாக்சோல் வீதியிலிருந்து கொம்பனி தெரு மேம்பாலம் வரை இந்த போக்குவரத்து கட்டுப்பாடு நடைமுறையில் உள்ளது. அத்துடன் பின்வரும் வழித்தடங்களை மாற்று வழிகளாக பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான விடயங்களும் தரப்படுகின்றன. அந்த வகையில் இலங்கை சாரணர் சங்கத்தினுடைய இந்த பொசன் வலயத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருப்பது முக்கிய செய்தியாக தரப்படுகிறது. இதில் பிரதானமாக
இதில் கூறப்படுகிற விடயம்தான் போலீசார் தெரிவித்திருக்கிற விடயம். அதாவது ரீகல் சந்திலிருந்து வரும் வாகனங்கள் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தை வழியாக காமினி சுற்றுவட்டம் அல்லது லோட்டஸ் வீதி வழியாக செரமிக் சந்தி வழியாக என்எஸ்ஏ சுற்றுவட்டத்துக்கு திருப்பிவிடப்படும். ஜஸ்டிஸ் அக்பர் மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்கள் மலை வீதி கம்பெனி தெரு மேம்பாலம் மற்றும் யானைக்குழிக்கும் சுற்றுவட்டம் வழியாக ஒக்சோல் வீதிக்கு திருப்பிவிடப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இதே கொழும்பில் இலங்கை சாரணர் சங்கத்தின் பொசன் கண்காட்சி வரையும் தொடர்பான தகவல். இன்னும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். குறைந்த விலை எண்ணெய் கொள்வனவின் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவோம் என்பதான செய்தியை தரப்படுகிறது தினகரன் பத்திரிகையில். அமெரிக்கா ஈரான் சமாதான உடன்படிக்கை அடுத்து உலக எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்த குறைந்த விலை மசகு எண்ணெயை வாங்கும் போது கிடைக்கும் நன்மைகளை நாம் பாவனையாளர்களுக்கு வழங்குவோம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற உடவர்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சரால் இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வீழ்ச்சியடையும் எண்ணெய் விலையால் கிட்டும் நன்மைகளை நுகர்வோரை சென்றடைவை செய்வதே அரசின் நோக்கம் என்பதாகவும் அவரால் கூறப்படுகிறது. ஏற்கனவே அரசாங்கம் டீசலுக்கு 100 ரூபாயும் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் மானியம் வழங்கி வருகிறது. உலக எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்திருப்பதால் ஏற்கனவே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட எண்ணெய் குறைந்த விலைக்கு விற்கப்படும் பட்சத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஊடாக இதனை செயற்படுத்துவது எவ்வாறு என்பது குறித்து நாங்கள் முக்கிய நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். எனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனியார் எண்ணெய் விநியோக நிறுவனங்கள் சில வழிகளில் நஷ்டமடைய வேண்டிய நிலை ஏற்படக்கூடும். தற்போது வந்து சேரவுள்ள மசகு எண்ணெய் தொகை கடந்த மாதம் உலக சந்தை விலையை ஒட்டியது. எனவே வளமையான கேள்வி குரலை நிறுத்திவிட்டு நேரடியான கொள்வனவில் ஈடுபட முடியும். எனினும் வளமையான கேள்வி நடைமுறைகளை நாம் பின்பற்றுவதால் அது சாத்தியப்படாது. சாதாரணமாக ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை 65 அமெரிக்க டாலர்களாக யுத்தத்துக்கு முன்னர் காணப்பட்டது. கடைசியாக நாம் 64 தேசம் 5 கிடைப்பட்ட விலைக்கு மசகு எண்ணெய் கொள்வனவு செய்தோம். யுத்தம் ஏற்பட்டதும் இவ்விலைகள் சடதியாக $125 விலை ஏற்றம் கண்டது. அவ்வாறு இருந்தபோது உள்ளூர் எண்ணெய் விலைகளை நாம் இரட்டிப்பாக்கவில்லை. அதன் மூலம் லாபமடை எத்தனைக்கும் இல்லை என்று பிரதியமைச்சர் இங்கு குறிப்பிட்டார். $125 இருந்த விலை இப்போது $70 வீழ்ச்சியடைந்திருந்தாலும் யுத்தத்துக்கு முன்னிருந்த நிலைக்கு விலை திரும்பவில்லை என்று தெரிவித்த பிரதியமைச்சர் குறைந்த நிலையில் எம்மால் வாங்கப்படும் எண்ணெய் குறைக்கப்பட்ட விலைகளுக்கே நுகர்வோருக்கு வழங்கப்படும் என்பதான கருத்தினையும் பிரதமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருக்கிற செய்திகள் தரப்படுகின்றன. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். திரைச்சேரியின் சிலர் வெளிநாட்டு பிரஜையா என்பதான ஒரு கேள்வி இந்த அமைச்சரிடம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊடகங்கள் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கான பதிலையும் அவர் அளித்திருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை எடுத்துக் கொள்கிறோம். திரைச்சேரியின் சிலர் இலங்கை பிரஜை, அவர் வெளிநாட்டு பிரஜையல்ல, அவருக்கு இரட்டை குடியுரிமையும் கிடையாது என நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக அமைகிறது. ஆஸ்திரேலிய கடன் வழங்குநருக்கு திரைச்சேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினரால் மோசடி தொடர்பில் நிதியமைச்சினால் 2026 மார்ச் 24 விசேட தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரைக்கமைய 2026 மார்ச் 27 விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நிறுவன மட்டத்தின் உள்ளக விசாரணைகளுக்கு அமைய 4 அதிகாரிகள் தற்காலிக பணிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு பிஆர்கே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை திரைசீரன் சிறார தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அவர் இலங்கை பிரஜை, அவர் வெளிநாட்டு பிரஜை அல்ல, அவருக்கு இரட்டை குடியுரிமையும் கிடையாது என்பதே பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வழங்குகிற முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 120 மில்லியன் ரூபாய் லஞ்ச விவகாரம், ரணில் நெருங்கிய சகாவும் சிக்குகிறாரா என்பதான ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய செய்தி. ஏற்கனவே ஹரக்கட்டா தொடர்பிலான தகவலை பார்த்திருந்தோம். அதோடு இணைந்தது ஒரு செய்தியாகவே இந்த செய்தி அமையப்படுகிறது. ஹரக்கட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமான ஒருவரும் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டாரா என்பது தொடர்பான கேள்விகள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகலத்னாவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹரக்கட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதாக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையிலே அவருடைய பெயரும் இப்போது அடிப்பட துவங்கி இருக்கிறது. இதே நேரம் மற்றும் ஒரு தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பியிருக்கிற கேள்வி குறித்து பார்க்கலாம். காருக்கு ஆசைப்பட்டோர் சோறுக்கு அறையும் நிலை என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இவ்வாறு திருக்குறள் பத்திரிகை அது தொடர்பான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரினால் இது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கருத்து குறித்து நாங்கள் பார்க்கலாம். நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் இளைஞர்களுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு விஸ்ரக கார் ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடியும் என கூறி பெரும்பான்மை பலத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போதிலும் இன்று அரசு அதிகாரிகளுக்கு தங்களது சம்பத்தில் கழிக்கப்படும் அடிப்படையில் 20 கிலோ அரிசியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
அரசு அதிகாரிகள் பலர் இந்த 12 லட்சம் விட்ஸ் காரை வாங்குவதற்கு கனவு கண்ட போதிலும் இன்று அவர்கள் 20 கிலோ அரிசியை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவர்நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசின் 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு திஸ விஹாராம யோத கண்டிய போதி மகாவிகாரைக்கு 1,12,80,000 ரூபாய் பெறுமதியான நீர் சுத்திகரிப்பு தொகுதி ஒன்றை நன்கொடையாக வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார்கள். தான் மக்களுக்கு பல்வேறு பொருட்களை அதிகமாக விநியோகிப்பதாகவும் அவை நாட்டுக்கு தேவையில்லை என்றும் நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை என்றும் தன் மீது சேறுபூசி வருகிறார்கள். கொள்கைகளை பற்றி பேசினாலும் இன்று விவசாயிகள் பெரும் துயரிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்க நகைகளை அடகு வைத்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்யும் விவசாய மக்களுக்கு தரமான உரமோ அல்லது உரைமானியமோ முறையாக கிடைப்பதில்லை. உரத்தின் விலை அதிகரிப்பு, உரத்தை காலத்துக்கு பெற்றுக் கொள்ள முடியாமல் போன்ற பிரச்சனைகள் காணப்படும். விவசாய ரசாயனங்களின் விலை உயர்வு மற்றும் கட்டுப்பாட்டு விலை இல்லா விவசாய உபகரணங்களின் விலை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் உற்பத்திகளை மேற்கொண்டாலும் விவசாயிகளின் நிலை நாளுக்கு நாள் கஷ்டத்திலேயே முடிகிறது. எனவே தேர்தல் காலத்தில் மானியங்கள் வழங்குவது பற்றி பேசினாலும் அதன் பின்னர் அது குறித்து எவரும் பேசுவதில்லை. மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதை விமர்சிப்பவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டுமே நிவாரணங்கள் குறித்து பேசி மக்களின் வாக்குகளை பெற்று பதவிகளுக்கு சென்றுகிறதில் மக்களின் நடுத்தரவுக்கு விட்டிருக்கிறார்கள். வயலில் இறங்கி 1 கிலோ நெல்லுக்கு 150 ரூபாய் சலுகை விலை வழங்கப்படும் என கூறினாலும் இன்று வரை அது கிடைக்கவில்லை. 1 கிலோ நெல்லுக்கு 75 முதல் 80 ரூபாய் வரையான விலையை கிடைப்பதாகவும் அவர் இவ்வாறே கூறியிருக்கிறார். இது எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருக்கிற முக்கியமான கருத்தாக அமைந்திருக்கிறது. இதனிடம் திலீப் ஜெயவீர் எம்பி கூறியிருக்கிற கருத்தை ஜனாதிபதியினால் நாட்டிலிருந்து வெளியேறும் இளைஞர்கள் என்பதான ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே உப்புச்சப்பில்லாத அனுரவின் உரைகள் என்பதாக தமிழன் பத்திரிகையும் இந்த செய்தியை கொண்டு வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் சனக்கின் பாராளுமன்ற உரையில் தேசத்தை கட்டியெழுப்பது தொடர்பான உள்ளடக்கம் இல்லாதால் அவரது உரைகளை கேட்கும் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக மீண்டும் கடவுச்சீட்டு வரிசையில் இணைகின்றார்கள் என்பதாக திலீப் ஜெயவீர குற்றம் சாட்டுகிறார். சரோஜன அதிகாரத்தின் ஊவா பன்னகம் பிரதேச பிரதிகள் கூட்டத்தில் உரையாற்றும் போதே திலீப் எம்பியினால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. எமது பாராளுமன்றத்தில் ஒரு மரபுண்டு. ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரும்போது அவர் என்ன சொன்னாலும் அவரை குறுக்கிடக்கூடாது. அந்த மரபை மதிக்கும் நாங்கள் வாயை மூடிக்கொள்வோம். ஆனால் அவர் அந்த மரபை மீறி பல அவதூறான கருத்துக்களை கூறி உவா பரணங்கும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு அவர் பதிலளிப்பாரா? கடந்த 3 ஆண்டுகளாக யாருடைய வருமானமும் அதிகரிக்காத நிலையில் மின்சார கட்டணத்துக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி பேசுவாரா? எரிபொருள் விலைக்கு என்ன நேர்ந்தது? தண்ணீர் கட்டணத்துக்கு என்ன நேர்ந்தது? அனைத்து நுகர்வோர் பொருட்களுக்கும் என்ன நேர்ந்தது அவர் பேசுவாரா? இல்லை. எனவே டொலரின் உயர்வல்ல, இன நுகர்வோர் வாழ்வில் ஏற்பட்டுள்ள இன்னல்களை பற்றி அவர் பேசுவாரா? அவர் பேசவே இல்லை. நாட்டின் நீதித்துறை கடுமையான சவால்களை எதிர்கொள்கிறது என்பதையும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருகிறது என்பதையும் அவர் அறிந்திருந்தும் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து அதை பற்றியே பேசவில்லை. மாறாக அவர் பல அவதூறான கருத்துக்களை கூறியுடன் நாடகத்தை அரங்கேற்றி பெரும்பான்மையான மக்கள் மீது பெரும் அவமதிப்பை காட்டியிருக்கிறார். ஒரு நாட்டின் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் நாட்டு மக்களை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதும் உற்பத்தி செயல்முறைக்கு பங்களிக்கவும் ஏற்றுமதிக்கு பங்களிக்கவும் குறு தொழில் முனைவோருக்கு வலிமையும் நம்பிக்கையும் அளிக்க வேண்டும் என்பதாக திலீப் ஜெயவீர் எம்பி இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிதொரு விளம்பர இடைவேளை.

0: தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்.

சுயாதீன செய்தி பாடிருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த வகையில் மற்றொரு தகவலை வாரி தரப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய சஹரான் குழுவின் சத்தியபுரமான சிசிடிவி காட்சிகள் ரகசியமாக அழிப்பு என்பதான ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிறது. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் நடத்திய சஹரான் ஹஷீம் குழுவினர் வெள்ளவத்தையில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் எடுத்துக்கொண்ட சத்தியபுரணாம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ரகசியமாக அளித்தமை மற்றும் குற்றவாளி திணைக்களத்தின் சிஐடி அலட்சியப்போக்கு குறித்து போலீஸ் மாதிபரினால் சில கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். எனவே போலீஸ் மாதிபரிடம் சமூக ஆர்வலர் ஐஎஸ் ஐஸ்வர்ய குணரத்ன அதிகாரியினால் இது முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த சிசிடிவி காட்சிகள் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பாகவும் நாங்கள் இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு செய்திருந்தோம். குற்றப்புலனாய்வு திரைக்களத்தினர் இந்த காணொலியை 2019 ஏப்ரல் 21 தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த அன்றைய தினமே கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பியது 2020 ஜனவரி 24 தேதியாகும். ஆனால் 9 மாதங்களாக இதனை தம்வசமே வைத்திருக்கிறார்கள். இதை அனுப்பும் போது இதில் உள்ள அனைத்து விவரங்களும் அளிக்கப்பட்டே அனுப்பப்பட்டிருக்கின்றன. தற்போது அது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் கடிதம் மூலம் சிஐடிக்கு இவ்வாறு குறிப்பிடுகிறது. பகுப்பாய்விற்காக அனுப்பப்பட்ட இயந்திரத்தின் ஹார்ட் டிஸ்கில் எஞ்சிய தரவுகள் எதுவும் காணவில்லை என்பதோடு எமது ஆய்வகத்தில் உள்ள மென்பொருள் வசதிகளை கொண்டு அளிக்கப்பட்ட தரவுகளை மீண்டும் மீட்டெடுக்க சாத்தியம் இல்லை. அதாவது தரவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 9 மாதங்கள் இதனை தம்வசம் வைத்திருந்ததால் தரவுகள் அழிந்து போயுள்ளன. இதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அப்போதைய பதில் போலீஸ் மாதிபருக்கு அதாவது தற்போதைய போலீஸ் மாதிபருக்கு கடிதம் ஒன்றும் இது தொடர்பில் தெரிவிக்கப்படுகிறது. மிக தெளிவான விடயம் என்னவென்றால் விசாரணைகளுக்கு தேவையான பல முக்கிய தரவுகள் இந்த சிசிடிவி காணொலிகளில் இருந்திருக்கின்றன. அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தரவுகளை பார்த்து பகுப்பாய்வு செய்த பின்னரே இந்த காட்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த டிவிஆர் இயந்திரம் சட்டப்பூர்வமான முறையில் பொறுப்பேற்கப்படவோ அல்லது ஒரு வழக்கு பொருளாக நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவோ இல்லை. அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை முறையாக தங்களது புத்தகங்களிலோ அல்லது அது தொடர்பான ஆவணங்களிலோ பதிவு செய்யவும் இல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தியாக அமைகிறது. எனவே இந்த வீடியோவானது அன்றைய தினமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதான தவறுகள், அதாவது தாக்குதல் நடத்தப்பட்ட தினமே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதும், இது முறையாக பேணப்படவில்லை, அதிலிருந்த காட்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதான செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தி வீரகேசரி பத்திரிகையில், சூத்திரதாரியை கண்டுபிடிக்கும் இறுதிக்கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம், அனைத்தையும் சட்ட ரீதியில் முன்னெடுக்கிறோம் என்கிறார் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல என்பதான செய்தியாக இதனை பாணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க நீண்ட காலம் சென்ற நிலையில் தற்போது அதன் இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதேபோன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என குறிப்பிட்ட அளவிலானவர்களை இனம் கண்டிருக்கிறோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க நாங்கள் நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறோம், இன்னும் முயற்சித்து வருகிறோம். தற்போது அதன் இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதேபோன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என குறிப்பிட்டுள்ளானவர்களை இனம் கண்டிருக்கிறோம். போதைப்பொருளுடன் நேரடியாக தொடர்புடைய வியாபாரிகளையே நாங்கள் ஆரம்பமாக இனம் கண்டோம். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை போன்றே இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு பின்னால் இருந்த பிரதான சூத்திரதாரிகள் எங்களுக்கு கைது செய்ய முடியுமாக இருந்தது. இவர்கள் மனிதர்களை கொலை செய்யவும் பணம் எடுக்கிறார்கள், மனிதர்களை பாதுகாக்கவும் பணம் எடுக்கிறார்கள், மக்களிடமிருந்து சம்பளம் பெறுகிறார்கள். இந்த 3 விடயங்களுக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்றிருப்பது அண்மையில் இடம்பெற்ற கைதிகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வரலாற்றில் எந்த அரசாங்க காலத்திலும் மேற்கொள்ளாத வகையில் தற்போதைய அரசாங்கம் அனைத்தையும் சட்ட ரீதியில் மேற்கொண்டு வருவதால் இந்த போதைப்பொருள் கடத்தல் வியாபாரிகளுக்கு பின்னால் இந்த செயற்பவர்களை கைது செய்ய முடியுமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் போல் அல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் தற்போது ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தற்போது பலரும் பயந்து போயிருக்கிறார்கள். பழைய அரசியல் அதிகாரிகள் திருக்கிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு எதிராக செய்த நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. மக்களின் பணத்தை கொள்ளையடித்து வாழ்ந்து வந்த அவர்களின் மறைவான வாழ்க்கையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்துக்கு முடியுமாக இருக்கிறது. அதேபோன்று இதற்கு முன்னர் ஒருபோதும் இடம்பெறாத வகையில் போலீஸ் திணைக்களம் குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் போதைப்பொருள் வியாபாரிகள் திட்டமிட்ட குற்றவாளிகளை சிப்பு மற்றும் நீலப்படியான அடிப்படையில் அவர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போது அந்த வலையமைப்பையும் பதற்றம் அடைந்துள்ளது. அதனால் மக்கள் தற்போது நிம்மதியாக வாழ முடியுமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியிருந்த வெற்றியாகும். மக்களின் உதவி இல்லாமல் இதனை எங்களால் செய்திருக்க முடியாது என்பதான கருத்தினை அவர் இவ்வாறே குறிப்பிட்டிருக்கிறார். பிரதியமைச்சர் சுனில் வட்டகல கூறியிருக்கிற செய்தியாக அமைக்கிறது. ஏதேனும் நேர்ந்தால் நீங்கள் தான் பொறுப்பு என்பதாக சுரேஷ் சலே அவசர கடிதம் என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது தமிழன் பத்திரிகையில்.
சுரேசலவின் உடல்நிலை தொடர்பில் கவலை தெரிவித்துள்ள சுரேசலவின் மனைவி கடந்த புதன்கிழமை சட்டத்தண்ணி அவரை சந்தித்தபோது சுரேசலையை தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவிசானி மற்றும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுரேசலவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சலைவின் மனைவி இவ்வாறு கூறியிருக்கிறார். சுரேசலவுக்கு சனிக்கிழமை காலை திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவரை இதய சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு வைத்தியர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். அந்த பரிசோதனைகள் பின்னர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உடல்நல குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனால் தற்போது அவர் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். வைத்தியர்கள் கூறுவதாவது மீண்டும் மீண்டும் நெஞ்சுவலி ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அமைச்சர்கள் அல்லது வெளியில் இருப்பவர்கள் என்ன கூறினாலும் இங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்களே உண்மையான நிலையை அறிந்திருக்கிறார்கள். சுரேசலை தற்போது நல்ல நிலையில் இல்லை. நாளுக்கு நாள் பல்வேறு உடல்நலச் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையை பார்த்தால் அதிகாரிகள் சுரேசலை உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணமே எங்களுக்கு ஏற்படுகிறது. இது மிகவும் கவலைக்கிடமான நிலை. நாங்கள் விசாரணைகளை நிறுத்துமாறு கூறவில்லை. தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளையும் தொடரலாம். ஆனால் சுரேசலவை உடனடியாக உரிய பாதுகாப்பு மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கை. கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேசலை தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதே ஜனாதிபதி ரவிசானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தானது. சுரேசலவின் உடலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவதில்லை. தொடர்ந்து அதனை முன்னெடுத்துச் செல்வார் என அவரது மனைவி இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதான செய்திகள் தரப்படுகின்றன. இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் தினக்குறள் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறதே. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி 400 மேல் தீப்பந்தங்களை ஏந்தி கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதான தகவல் இவ்வாறு தினக்குறள் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. குறித்தான செய்திகள் பற்றி பார்க்கலாம். மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி உரிமை பந்தம் எனும் அமைதி வழி மக்கள் எழுச்சி நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 அளவில் யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் அமைந்துள்ள அணையா விளக்கு திடலில் உணர்வுபூர்வமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடத்தப்பட்டு மற்றும் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டார்கள். கடந்த வருடம் இதே நாளில் செம்மணி சந்தையில் அணையா விளக்கு போராட்டம் உணர்வுபூர்வமாக நடத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இந்த உரிமை பந்தம் எனும் அமைதி வழி மக்கள் எழுச்சி நிகழ்வானது கடந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட பிரதான 6 கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி நீதி கோரும் வகையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான செய்தி. இதேநேரம் சர்வதேச நீதி விசாரணை வருமாக இருந்தால் சாட்சியங்கள் வழங்க யாழ் மக்கள் தயார். செம்மணி மனித புதைகுழி வழக்கின் முறைப்பாட்டாளர் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி தரப்படுகிறது. திருக்குறள் பத்திரிகையில் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் சித்திரவதை முகாம்கள் இருந்ததற்கு கண்ணால் கண்ட சாட்சிக்கும் அந்த சித்திரவதையிலிருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பலர் இருக்கிறார்கள். சர்வதேச நீதி விசாரணை வருமாக இருந்தால் அனைத்து சாட்சியங்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுவே இந்த தகவலாக அமையப்படுகிறது. எனவே சர்வதேச விசாரணை ஒன்றே இங்கே அவசியப்படுகிறது என்பதான கருத்தினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். யாழ் அரியாலை வாழ் மக்கள் யாழ் அரியாலை வாழ் மக்கள் தயாராக இருப்பதாக செம்மணி மனித புதைகுழி வழக்கின் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவித்திருக்கிறார். செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தின் 6 கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி உரிமை பந்தம் எனும் துணைப்பொருளில் 427 தீப்பந்தங்கள் ஏந்தி கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணியில் செம்மண பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஊடகங்கள் அரசியலை செம்மணி சித்துப்பாத்தியில் எடுக்கப்படுகின்ற எலும்பு தொகுதிகளை மிகவும் சரியாக நேர்த்தியாக ஆவணப்படுத்துகின்ற செயற்பாட்டை இந்த 3 கட்டத்திலும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இதற்கு முன் நடைபெற்ற 2 மனித புதைகுழி அகழ்வானது கிருஷாந்தியுடைய மனித புதைகுழி அகழ்வாக இருக்கட்டும், அல்லது 1999 ஆண்டு ஜூலை மாதம் நீதிமான் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆவணப்படுத்தல் என்பதும் சரியாக இடம்பெறவில்லை. செய்தி தணிக்கைகள் இருந்தன. அந்த நிலைமையில் இன்று இந்த நிகழ்வு இதற்கான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறது. அதில் முதலாவது விடயமாக அரியாலை சித்துப்பாத்தியிலிருந்து இந்து மயானம் என்பதே 80 வருடங்களுக்கு மேற்பட்ட சைவ மக்களுடைய பாரம்பரியமாக எரியூட்டுகின்ற சுடலையாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பேரிலும் அல்லது மிகச்சிறியவர்கள் இறக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எமது யாப்பிலும் பேச்சு வழக்கிலும் கூறி வந்த ஒரே விடயம் இப்போது தகனமேடு இருக்கின்ற பகுதிக்கு வடகிழக்காக இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் அவ்வாறான தகனங்கள் இடம்பெறும். வேறு எங்கும் புதைக்குன்ற செயற்பாடு 80 வருடமாக இடம்பெறவில்லை என்பது அரியாலையில் வாழ்கின்ற பூர்வீகமாக வாழ்கின்ற எம் மூதாதையருக்கும் எமக்கும் தெரிந்த விடயம்.
ஆனால் 1995 அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் இந்த இடத்தை ராணுவம் கைப்பற்றிய காலப்பகுதியிலிருந்து 2011 வரை எம்முடைய கையில் இந்த சுடலையை ஒப்படைக்கும் வரை முற்றுமுழுதாக ராணுவத்தினுடைய காவலர்கள் நிறைந்த ராணுவ சோதனை சாவடி நிறைந்த ராணுவ முகாமாகத்தான் இந்த அரியாலை சுத்துப்பாத்தி இந்து மயானம் இருந்து வந்தது. இந்த நிலைமையில் தான் 1996 காலப்பகுதியில் கிருஷாந்தினுடைய படுகொலையை தொடர்ந்து இங்கே 1999 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 15 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டன. அது எடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான சுடலை பகுதி அல்ல. இங்கே உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பிள்ளையார் கோயில் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியிலும் அங்கே மரத மரத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு கேணியிலிருந்து 2 எலும்பு கூடுகளும் அதனை விட இந்த உப்பளப்பாத்தியினுடைய பகுதியில் சில எலும்பு கூடுகளும் மொத்தமாக 6 புதைகளிலும் 15 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டன. எனவே இந்த மனித புதைகுழி என்பது தனியே இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட விடயமாக எவரும் நினைத்துவிட வேண்டாம். இந்த புதைகுழிகள் என்னை பொறுத்தவரையில் 2019 நீர்வளங்கள் சபையினால் நாயன்மார் காட்டுப்பகுதியிலேயே ஒரு தண்ணீர் தாங்கி தொட்டி அமைக்கின்ற போது சில மனித எச்சங்களை அடையாளப்படுத்தி அவற்றினை எடுத்து நீதவான் நீதிமன்றத்துக்கு அது வழக்காக கொண்டு செல்லப்பட்டது. இன்று வரை அந்த வழக்கு இல்லை. அந்த இடம் கூட அந்த செம்மணி புதைகுழியோடு தொடர்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறேன் என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மரண தண்டனை கைதியாகியுள்ள ராணுவத்தில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்றொப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. ராணுவத்தினுடைய 7CLA ராணுவ படையின் என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு ரகசிய ராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைத்தடியிலிருந்து மணியன் தோட்டத்திலிருந்து கொழும்புத்துறையிலிருந்து அரியாலை அதிடத்தில் புங்கங்குளம் பகுதியிலிருந்து நாயன்மார் கட்டு பகுதி வரை அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற சித்திரவதை செய்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒரு ராணுவ குழு. இது தொடர்பான கண்ணால் கண்ட சாட்சிகளும் அந்த சித்திரவதைகளிலிருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பலர் இருக்கிறார்கள். அதிகிலும் குறிப்பாக அரியாலை இந்த செம்மணி பகுதியிலேயே ஒரு பாரிய மனித புதைகுழி கனரக இயந்திரங்களை கொண்டு தோண்டப்பட்டு அதற்கு முன்னால் ஒரு இளைஞன் நம்மனமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கடவுளின் சித்த தப்பி பூசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்டு இன்று விடுதலையாக இந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகிறார். ஆனால் அவர் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணை மேற்கொள்கின்ற சீனரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை என்பதாக இவ்வாறு தொடர்ந்தும் கிருபாகரன் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்கிறதே. இதே நேரம் வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலய பராபவ வருட மகோற்சவ பெருந்திரளின் தேர்திருவிழா தொடர்பிலான புகைப்படங்கள் இன்றைய தினம் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். மிக கோலாகலமாகவும் சிறப்பாகவும் இந்த கோயில் திருவிழா நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற புகைப்படங்கள் மூலம் நாங்கள் காணலாம். எனவே யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூஷணம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ திருத்திருவிழாவை இவ்வாறு நேற்றைய தினம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. நேற்று திருத்திருவிழா நடைபெற்றதோடு காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பிள்ளையார் முருகன் சமேதராய் உள்வீதி உலா வந்த நாகபூஷணி அம்மன் காலை 8:30 மணி அளவில் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருங்காட்சி அளித்தார் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தேசிய அடல் அட்டைகளை தயாரிக்க சிறப்பு திட்டம், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக ஏற்பாடு என்பதான தகவலை தமிழன் பத்திரிகை தருகிறது. தேசிய அடல் அட்டை இல்லாததால் தங்களது முதியோர் உதவித்தொகையை இழந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்களுக்கு தேசிய அடல் அட்டைகளை தயாரிப்பதற்காக சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன. அதன்படி ஒரு மூத்த குடிமகன் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தனது முதியோர் உதவித்தொகையை இழந்திருந்தால் கிராம அலுவலர், சமூக மேம்பாடு அலுவலர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு அலுவலரை சந்திக்குமாறு தேசிய முதியோர் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய முதியோர் செயலகம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையை வழங்குகிறது. தற்போதைய அரசாங்கம் ரூபாய் 3000 இந்த உதவித்தொகையை 5000 உயர்த்தவும் உதவித்தொகை பெற தகுதியுள்ளவர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனாக அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த முதியோர் உதவித்தொகை தற்போது 6,98,790 மூத்த குடிமக்களுக்கு அஸ்வசம கணக்கள் மூலமாகவும் 2,12,496 பேருக்கு தபால் நிலையங்கள் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதான செய்தியும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்து அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். ஹோட்டல் போர்வையில் சீமந்தி தொழிற்சாலையா, கட்டுநாயக்கவில் மக்கள் போராட்டம் என்பதான தகவலை தொடர்பான செய்தியினை விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம்.

0: சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். ஹோட்டல் போர்வையில் சீமந்து தொழிற்சாலையா? கர்நாயக்காவில் மக்கள் போராட்டம் என்பதாக இந்த செய்தி அமைகிறதே. கர்நாயக்கம் ஆலயத்தின் 18 கட்டை சந்திப்புக்கு அருகில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட சுற்றுலா ஹோட்டல் ஒன்று அமைக்கப்படுவதாக கூறி சீமந்து உற்பத்தி மற்றும் பொது இடம் தொழிற்சாலை ஒன்று நிர்மாணிக்கப்படுவதற்கு எதிராக பிரதேசவாசிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முடித்திருந்தார்கள். குறித்த திட்டத்துக்கான கட்டட வரைபடத்துக்கு 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் 10 தேதி அன்று மத்திய சுற்றுலா அதிகார சபையும் அதற்கான அபிவிருத்தி அனுமதி பத்திரத்தை கடந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 தேதி அன்று நகர அபிவிருத்தி அதிகார சபையும் வழங்கியுள்ளன. ஆரம்பத்தில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் 3,857 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒற்றை மாடி கட்டிடத்துக்காகவே அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. எனினும் பின்னர் அதே 12,925 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட 5 மாடி சீமந்தி உற்பத்தி தொழிற்சாலைக்கான அனுமதி பத்திரமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க பிரதான வீதியிலிருந்து நீர்கொழும்பு கலப்பு வரை இந்த கட்டுமான பகுதியை விரிவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, கட்டுநாயக்க மாநிலம், அப்பகுதியிலுள்ள சுற்றுலா ஹோட்டல்கள், 3 சர்வதேச பாடசாலைகள், நீர்கொழும்பு கலப்பு மற்றும் அதனை நம்பி வாழும் மீனவ சமூகம், விசேட வர்த்தமானி மூலம் புரணப்படுத்தப்பட்டுள்ள லியனகமே உள்ள கண்டல் தாவர காடுகள், நாயக்க வர்த்தக வலய பெண் ஊழியர்களின் விடுதிகள் மற்றும் உத்தராஜவில சுற்றுலா படகு தொழிலாளர்கள் என பல தரப்பினரும் நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிக மக்கள் நடமாட்டமும் சுற்றுலா மற்றும் வணிகத்துறையும் நிறைந்த இப்பகுதியில் சீமந்து தூசிகளினால் சூழல் மாசடைவது பாரிய சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிற அரசாங்க அதிகாரிகள் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வழங்கிய அனுமதி பத்திரங்களின் அடிப்படையில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிபந்தனைகளை மீறி இக்கட்டுமானம் வேகமாக நடைபெற்று வருகிறது. அத்துடன் தொழிற்சாலை தொடர்பான எந்தவொரு விவரப் பலகையையும் கட்டுமான பகுதியில் காட்சிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படும். இந்த போராட்டத்தில் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மதகுருமார்கள், பிரதேச மீனவர்கள், சுற்றுலா ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிறுசு பிரஜைகள் அமைப்பின் பிரதிகள் மற்றும் உள்ளூர் ஹோட்டல் உரிமையாளர்கள் என பெருமளவில் ஆனோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி. யாத்திரையருடன் சென்ற நாயை துன்புறுத்திய நபர் கல்முனை போலீசாரால் கைது என்பதான செய்தி வெளியாகிறதே. கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உழுதித்து துன்புறுத்திய சந்தை நபரை கல்முனை தலைமைக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதோடு கல்முனை தலைமைக போலீஸ் நிலைய பரிசோதனைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 21 வயதுக்கு மதிக்கத்தக்க சந்தை நபரை இந்த சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த நாய் யாழிலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குளிரோடு பயணித்து வரும் சுப்பிரமணியம் எனும் பெயரை கொண்ட இந்த நாய் கல்முனை பிரதேசத்தில் வைத்து சந்திரபுரனால் தாக்கப்பட்டுள்ளமையும் மனிதாபமற்ற செயலாகும் என இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த குறித்த சுப்பிரமணியம் என நாய் தாக்கப்பட்டமை சமூகங்களில் வைரலானதோடு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. நாயை தாக்கிய சந்திரபுர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனது சமூக பக்கத்தில் குறித்த நாய் தன்னால் துன்புறுத்தலுக்குள்ளானமை குறித்து மன்னிப்பு கூறியுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டியதே. சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த விடயத்தில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதபர் சுஜித் வேதமுள்ள வழிகாட்டில் அம்பாறை மாவட்ட சிரேஷ போலீஸ் அதிகர் பிரியாந்த பண்டார கல்லூரி ஆராய்ச்சி நாளர் மேய கல்முனை பிராந்திய பதிரதி போலீஸ் அதிகர் டிபி தந்தனார நெருப்படுதலில் விசாரணை இடம்பெற்று வருகிறது என்பதே குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்பெறுகிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். போக்குவரத்து ஓஐசி கைதி துப்பாக்கி தோட்டாக்கள் மாயமாகிய விசாரணை என்பதாக இந்த செய்தி. யட்டியாந்தோட்ட போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 26 தேதி பணிக்கு செல்லும் போது ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்களை எடுத்துச் சென்றதாகவும் அந்த தோட்டாக்கள் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. விசாரணையைத் தொடர்ந்து சீதாவுக்கர் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் இவரை நேற்று முன்தினம் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு தகவலை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பிங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10 தேதி ஆரம்பிக்கப்படும் என மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அரசியல் கட்சி ஒன்று தலையீடு செய்து மாணவர்களின் இந்த பரீட்சையை ஒத்திவைக்க திட்டம் திட்டுகிறது. மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம், திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 பரீட்சை நடத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்க காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகங்களால் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சங்கத்தின் தலைவர் தம்பி கழகப்பெருமை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10 தேதியே ஆரம்பிக்கப்படும் என மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற பின்னணியில் பெற்றோரின் அல்லது மாணவர்களின் அல்லது ஆசிரியர்களின் எவ்வித கோரிக்கைகளுமின்றி இதற்காக அரசியல் கட்சி ஒன்று தலையீடு செய்து பிள்ளைகளை இந்த பரீட்சையை ஒத்திவைப்பதற்கோ அல்லது ஒரு வகையான செல்வாக்கு செலுத்தக்கூடிய செயல்முறைக்கோ பிரவேசித்திருக்கிறது. பாடத்திட்டங்களை தயாரித்துள்ள தேசிய கல்வி நிர்வாகம் இந்த காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கான பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதற்கு 300 நாட்கள் போதுமானது என்பதை நேரடியாகவே நேரடியாகவே பரிணப்படுத்தி இருக்கிறது. இவ்வாறதொரு சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்காக 300 நாட்களுக்கும் அதிகமானதொரு காலப்பகுதியை வழங்கிய பின்னரே இந்த பரீட்சை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம் என கேட்டுக் கொள்கிறோம். பிள்ளைகளின் கல்வி சார்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த இழிவான அரசியல் தலையீடுகளை தவிர்க்க வேண்டும். அத்துடன் தனியார் வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கு வணிக ரீதியான நோக்கங்கள் காணப்படுகின்றன. அவர்கள் தங்களது வணிக ரீதியான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இந்த பரீட்சையை ஒத்திவைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடும் என நாம் சந்தேகிக்கிறோம். ஆயினும் மாணவர்களின் கல்வி கற்கும் காலம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளமையினால் திட்டமிட்டபடி பரீட்சை மதிப்பீடுகளை முன்னெடுப்பது என்ற உறுதியான நிலைப்பாட்டிலேயே பரீட்சை திணைக்களம் இருக்கிறது. சில வேளைகளில் இதற்கு எதிராக வணிகத்தில் ஈடுபடும் ஒரு குழுவினர் செயற்படக்கூடும். எவ்வாறாயினும் கல்வி அமைச்சர் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியன சரியான நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று பிள்ளைகளின் பரீட்சையை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10ஆம் தேதி சரியாக நடத்த வேண்டும். மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தேவையான வகையில் தற்போது முழுமையாக தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதற்காக மிகவும் அர்ப்பணிப்புடன் உழைத்து தற்போது நீண்டகாலமாக தயாராகி இருக்கிறார்கள். எனவே எவ்வித மாற்றமும் இன்று நியமிக்கப்பட்ட தேதியில் பரீட்சை நடத்துமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ள பரீட்சை எவ்வித தடைமின்றி குறித்த தேதியிலேயே நடத்துவதற்கு கல்வி அமைச்சர் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியன தங்களின் சரியான நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் இவ்வாறு வலியுறுத்துகிறது. இதனரம் இலங்கை பிரிவின ஆசிரியர் சங்கமும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. நேர அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டால் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கலிபுத்ரா உயர் பரீட்சைக்கான நேர அட்டவணையை காரணம் கொண்டும் மாற்றியமைக்க கூடாது. அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டால் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை தொடர்வோம் என்பதான எச்சரிக்கையாக இலங்கை பிரிவின ஆசிரியர் சேவை சங்கம் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, அரசாங்கத்தின் அவசரத்துக்கு சர்வதேச அழுத்தமே காரணம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காமல் நாடகம் ஆடுகிறார்கள். மு க தலைவர் ரவூஃபகீம் குற்றச்சாட்டு என்பதாக இந்த செய்தி தரப்படுது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த அளவு காலம் அதை செய்யாமல் தற்போது அவசரமாக புதிய சட்டம் கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. சர்வதேசத்தின் அழுத்தமே இதற்கு காரணம். GSP சலுகை வழங்கப்பட வேண்டும் என்றால் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை நீக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலேயே இவ்வளவு காலமும் இந்த சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த இவர்கள் தற்போது அவசரப்பட்டு நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவூஃபகீம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த வருடத்துக்குள் நீக்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்த கருத்துக்கள் தொடர்பில் இவ்வாறு அவரால் பதிலளிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பாக நிறைவேற்ற அதிகார உத்தரவின் ஊடாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுக் முடியுமான அனுமதி இல்லாமலாக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கும் இவ்வாறான பிரிவுகளை நீக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம். 40 வருடங்களுக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்ட தற்காலிக சட்டம் இன்னும் செயல்பட்டு வருகிற இந்த சட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து வந்தவர்கள் தான் தற்போது அந்த சட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த வருடத்துக்குள் நீக்குவதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருப்பது அவரது தேவைக்கல்ல, மாறாக சர்வதேசத்தின் தேவைக்கு இதனை தெரிவித்திருக்கிறார். GSP சலுகை வழங்கப்பட வேண்டும் என்றால் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களை நீக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலே இவ்வளவு காலம் இந்த சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த இவர்கள் தற்போது அவசரப்பட்டு நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதாக ரவூஃபகீம் கூறுகிறார். இன மத பிளவுகள் முடிவுக்கு வந்திருப்பதாக வெளிவிகார அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்தும் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதம் மற்றும் மதவாதத்தை உருவாக்கி நாட்டை பிளவுபடுத்திய கடந்த காலம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தற்போது அனைத்து இன மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒழுக்கமான மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என வெளிநாட்டலவர்கள் வெளிநாட்டு வேலை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதான செய்தி வெளியாகிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு செல்வோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். எப்போதுமே பரபரப்பா இருக்கிற சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே பார்க்கும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆஹா, மழைதான் இதற்கு காரணமா அப்படின்னு ஒரு செகண்ட் தவறுதலாம் நினைச்சிட்டேன். அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா இன்னைக்கு பொசன் இல்லை அப்படிங்கும் போது எல்லாருக்கும் விடுமுறை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாலைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மக்கள் கூட்டங்களாக நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் இவர் அப்படின்லாம் பார்க்காம எல்லாரையும் ஒரே இடத்துல நிக்க வைக்கிற நாள் தான் இந்த நாள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தன்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 நட்சத்திர ஹோட்டல்களில் பிஸ்கட் கொடுக்கறது, 4-5 முதலாளிமார் சேர்ந்து ஊருக்கே விருந்து வைக்கிற மாதிரியான சிறப்பான சம்பவங்கள்லாம் இந்த நாளில் தான் இடம்பெறும். ஸோ அந்த நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிறப்பான சம்பவங்கள், செய்திகள், தகவல்கள் அது மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அப்டேட்களும் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது அபிவிருத்தி லோத்தர் சபை நேற்று தினம் சீட்டிலப்பட்ட சீட்டில் பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட 3032வது அதகோட்டி பத்திலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 20, 52, 68, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 20, 52, 68, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,66,920 பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,54,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,911வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக துலா ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 14, 18, 56. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 4, 14, 18, 56. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,48,1,040 பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 76,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,367வது சனிதாலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 57, 65, 77. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 57, 65, 77. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 7, 1, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 1, 1, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,62,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,75,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,206வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 11, 31, 35, 61. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 11, 31, 35, 61 தெரிவாகியுள்ளது. சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 25,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 5, 1, 5, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 5, 1, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,71,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,15,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,282வது கப்புர்கலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 47, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 47, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,40,22,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,43,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 940வது சுப்பிரதான சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 2, 7, 5. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 2, 7, 5. நேற்றைய தினம் மொத்தமாக 34,38,700 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,26,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 414வது ஜெயசம்பத லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 9, 2, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 9, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 250,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,21,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லக்கப்பட்ட 1036வது சசரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 10, 21, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 10, 21, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 345,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீர்லக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 348வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 37, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்கள் 11, 37, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 3, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 2, 3, 4, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,74,440 பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,474வது கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 28, 39, 69, 79. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 28, 39, 69, 79. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,71,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,96,71,455 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட மகஜன சம்பத. நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 6,232வது மகஜன சம்பத லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 5, 6, 7, 1, 8, 8. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 5, 6, 7, 1, 8, 8. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,88,54,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,87,49,592 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 2,262வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 13, 25, 69, 82 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 13, 25, 69, 82 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 5, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 42,83,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,67,20,842 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 2,580வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்கள் 10, 17, 27, 63. மீண்டும் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 10, 17, 27, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,55,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,63,89,356 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,541வது ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 37, 47, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 9, 37, 47, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசு 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,39,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,69,971 ரூபாய்.

ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 7, 1, 8, 8 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 42 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,60,000 ரூபாய் வழங்கப்பட மொத்தமாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்லுக்கப்பட்ட ஜாயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்லுக்கப்பட்ட ஜாயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்லுப்பு வாரம் 500வது சீட்லுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 4, 5, 0, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 4, 5, 0, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 3, 6, 6 தெரிவாகியுள்ளது. விசேட இலக்கங்களாக 1, 3, 6, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 31 தெரிவாகியுள்ளது. மொத்தமாக 56,30,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்லுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026 ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 11:56 மணி முதல் 1:26 மணி வரை. ராகு காலம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை. யமகண்டம் காலை 10:26 மணி முதல் 11:56 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் புகழ், கடகம் வரவு, சிம்மம் இன்பம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் நட்பு, தனுசு ஆக்கம், மகரம் ஊக்கம், கும்பம் உயர்வு, மீனம் தனம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் லாபம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் புகழ், கடகம் வரவு, சிம்மம் இன்பம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் நட்பு, தனுசு ஆக்கம், மகர ஊக்கம், கும்பம் உயர்வு, மீனம் தனம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

ஓகே, காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கும். இந்த பாட்டை கேட்டாலே நான்லாம் வைப் ஆகிருவேன். இப்போ இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இந்த பாட்டுல வந்து பிரபுதேவா அவங்க ஆடுவாங்க அப்படின்னு அந்த கோட்டை கையில வச்சுட்டு, ஆஹா அடரா, பாட்டு கேட்கும் போதே கண்ணு முன்னாடி வந்து போகுது அந்த டான்ஸ் எல்லாம். ஓகே, காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தோட இணைந்திருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தன்சல் போயிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் நாட்டில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 11,000 மேற்பட்ட தானசாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார முறைப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்து உங்களுக்கான உணவு பண்டங்களை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தன்சல்களை பதிவு செய்கிற சங்கத்தின் செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு, சமையல் முத்துக்கூட அவங்க தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களாம் தைரியமாக போயிட்டு என்ன பண்ணலாம், எங்க வேணாலும் போயிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காலநிலை கொஞ்சம் மப்பு மந்தாரணமா தான் இருக்கு. காலையிலேயே 7 யாரெல்லாம் அலுவலகம் போலாம் நினைச்சிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு லீவு நாளுங்கிறதுனால லீவ்ல இருக்கவங்க தப்பிச்சிங்க. ஆஹா, நேத்து ஒரு சண்டே, இன்னைக்கு ஒரு மண்டே, அன்னைக்கு லீவு கிடைக்கிறதெல்லாம் சொர்க்கங்க. அந்த மாதிரி மண்டே அன்னைக்கு லீவ் இல்லாம வேலைக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுமே ஒரு மாதிரியான சொர்க்கம் தான். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கொஞ்சம் மழை பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் நாட்டில். அதுவும் 2 பிறகு அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நோர்லியா மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm மேலான மலை வீழ்ச்சி காணப்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தென் மாகாணங்களில் மணி காலத்துக்கு 30-40 km வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தன்சல் சாப்பிட போகிறவங்க எப்படியும் ஜாலிக்கு தானே போவோம், அதனால கூடையெல்லாம் எடுத்துகிட்டு ரெயின் கோட்லாம் இருந்தால் போட்டுட்டு போனோம்னு சொன்னால் ஒரு சூப்பரான தன்சல் சாப்பிட்டு வரலாம். எனக்கு இந்த தன்சலில் பிடிக்காத விஷயமே, இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் பக்கெட்டை வாங்கி வச்சு அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்கள்லாம் சின்ன காலத்தில் இருக்கும்போது அப்படி கிடையவே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு தன்சல் செய்கிறோம்னு சொன்னால் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு காசு சேர்த்து கொண்டாந்து பிஸ்கட்டு ஜூஸுன்னு அப்படி வாரி வழங்குவோம். இப்போ 2 பக்கெட்டு 2 கோன் பக்கெட்டை கொண்டாந்து வச்சு எல்லா இடத்துலையும் வச்சு கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, பார்ப்போம், நானும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்கேயாவது தன்சல் போகலாங்கிற ஐடியா இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்காக ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று வச்சுருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்சல் சம்மந்தப்பட்டது நான் நோ எந்த தன்சலுக்கு போய்ட்டு எவ்வளோ சாப்பிட்டீங்கலாம் கேட்க மாட்டேன். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு இப்போ வந்து நிறைய தொலைபேசிகள் வந்து நம்ம கைகளில் வந்திருக்கும், பல விதமாக 17, 18 புது மாடல்கள்லாம் கையில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு முதல் ஒரு கையடக்க தொலைபேசி வந்து கைக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இந்த தொலைபேசியும் அந்த தொலைபேசியோட மெமரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்றைக்குமே மறக்காது அப்படின்னு சொல்லி, இல்லை ஒரு ஏதாவது அழகிய நினைவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் முதல் பயன்படுத்திய தொலைபேசி என்ன, அதன் மூலம் கிடைத்த மறக்க முடியாத அந்த ஞாபகங்கள் என்ன, இல்லை மெமரிஸ் என்ன, இல்லை அழகிய தருணங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு உங்கள் தொலைபேசியை, இப்போ இருக்க தொலைபேசியை கையிலிடுங்க. டயல் பண்ணுங்க 0312-7575-0031 அல்லது 0312-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸுகள் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நானும் எடுத்து வாசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீட்டில் இருப்பீங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அப்படியே கட்டிலேயே தூங்க விட்டுற மாட்டோம், போடுற பாட்டில் நீங்கள் எலும்பி ஆடணும் சரியா? ஸோ தொடர்ந்து வினந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

காலை பொழுதின் உற்சாகம், வணக்க வசனத்தோடு இணைந்திருக்கீங்க. ஜாலி டைப் பாட்டு கேட்டால் எங்கள் மனசும் அப்படி தான் ஆடும். சரி, ஓகே, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். மழை வெயிலெலாம் போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் போயிட்டு ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணம் பண்ணும்போது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயணம் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கூட்ட நெரிசல்கள்லாம் காணப்படும். விசாக் தினத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த பொசோன்னு ஒரு நல்ல பொசோனாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஐடியன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயல்திட்டத்தை வந்து டேக் கேர் அப்படிங்கிற முன்னோட்டத்தில் வந்து கொண்டு போகிறாங்க. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து தான் அந்த வெளித்திட்டத்தை வந்து நடத்திட்டு வராங்க. பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்து மற்றும் வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்கிறதுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த தகவல்கள் வரும்போதும் உங்களுக்கு அதை நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் சகஜம். தலைவலி காய்ச்சல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா தென்சல் சாப்பிட போகாமல் இருந்தாங்க. டக்குன்னு ரெண்டு மெல்டோல் எடுத்து போட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னா உங்கள் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும். நீங்க தன்சலுக்கு விரைந்து போயிடலாம் அப்படிங்கறதையும் சொல்றோம். இது ஒரு பாராசிட்டமால் வர்க்கம் அப்படிங்கறது வந்து ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக்கினூடாகவும் வந்து நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் முதன் முதல் பயன்படுத்திய தொலைபேசியும் கிடைத்த அழகிய தருணங்களையும் சொல்லுங்க. நானும் ஒரு தொலைபேசி வச்சிருந்தேன், அந்த அழகிய தருணத்தை நான் அப்புறமா சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, டக்குன்னு உங்களோட ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0112 275 0001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: உலகம் சுகமானது,
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
0: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
3: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
0: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
0: 102.6 102.8

காலை பொழுதன் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் மட்டும் இல்லாம நானுமே கூட கொஞ்சம் சூப்பரா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிக்க கூடாது. பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீவ் நாள், எல்லாரும் வீட்டுல இருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் அந்த லீவ்லயுமே கொஞ்சம் உற்சாகமா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஐடியா இருக்கு. அதனால தான் சூப்பரான பாடல்களோட உங்களோட இணைந்திருக்கிறேன். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்த ரெண்டு பதிலும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதை ரெண்டை சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுல முன்னாடி வந்து ஒரு பழைய டெலிஃபோன் ஒன்று இருந்துச்சான், லேண்ட்லைன் ஒன்று, அந்த விரலை போட்டு அப்படி நம்பர் சுத்தம் இல்லையா. அது இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த சத்தத்துக்காக, அதை சுத்துறதுக்கு போது கேட்குற அந்த சத்தத்துக்காகவே ஜாலியாக வீட்டில் அதை சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ, ஸ்கூல் டைம் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ கால் எடுக்கிறேன்னு சொல்லி கால் எடுத்து அதில் இருந்த காசெல்லாம் வெட்டி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட மட்டி செம்ம அடி வாங்கணும், அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவுலேருந்து வந்திருந்தார் சசிதரன். அவர் சொல்லியிருந்தார், வெளிநாட்டில் இருந்தாராம். வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக அவரை நாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்களாம். ஸோ நாட்டுக்கு திருப்பி அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்கு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாராம். அப்போது அவர்கிட்ட வந்து 110 இந்த நம்பரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோன், நிறைய பேர் ஆசையாக பாவித்த ஒரு ஃபோன். அவர் கையிலையும் அந்த ஃபோன் ஒன்று இருந்துச்சாம். வேறு வழியே இல்லாமல் அந்த ஃபோனை 300 விற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே கொழும்புக்கு வந்து அவங்க தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போனதாக சொல்லியிருந்தார். நான் இப்படி ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியாக வரும்போது ஒரு ஜாலியான பதிவு, அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான பதிவு. அப்போ தொலைபேசி உங்களுக்கு கொடுத்த மெமரிஸ் ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான விடயங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைமின் ஏற்படுத்தி சொல்லுங்க. 0-1-2-75 0-1-2-115 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு சொல்றீங்கன்னு சொன்னால் நானும் அதை சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருப்பேன். ஃபேஸ்புக்கினூடாகவும் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். என்னோட ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடியிலிருந்து ஷகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயன் நான் பண காலை வணக்கம், நான் கரலினா சுகந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் மார்னிங் பியூட்டிஃபுல் பிரதர், ப்ரோக்ராம் சூப்பர். சப்ரினா ஃபுட் செல்வா வந்திருக்காரா நாராயண்பேட்டையிலேருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் வந்திருக்காங்க. பசரையூர்லேருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய காலை வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்டுட்டு இருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி கொட்டஹேனையிலேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் சூப்பரான ஒரு பதிவு ஒன்று வந்துருச்சு. அது என்ன மொழியில் அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியலை. குட் மார்னிங் தெரியுது, டூ தெரியுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் சொல்லியிருக்காரா, ஆள் சொல்லியிருக்காரா, ஊர் சொல்லியிருக்காரான்னு தெரியலை. தேங்க்யூன்னு சொல்லியிருக்கார், இது மட்டும் தான் புரியுது. அட்வின் பெட் அப்படிங்கிறது வந்திருக்காரு. என்னத்துக்கு யாருக்கு கமெண்ட் போட வந்தாரோ, இங்கே வந்து கமெண்ட் போட்டு போயிட்டாரு. சந்தோஷமான காலை பொழுதில் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். சங்கர், நீங்கள் வழங்குற எல்லா பாடலும் சூப்பராக இருக்குது, நிகழ்ச்சியை சூப்பராக தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிச்சாங்கலேருந்து அசூர்தீன் வந்திருக்காங்க. சரி, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

என்ன பாட்டு இல்லையா, சூப்பரா இருக்கும். அதுல வந்து லைலா கையை தூக்கிட்டு ஆடுற டான்ஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. என்ன காலையில இருந்து எல்லா டான்ஸும் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு, என்ன செய்ய. இருந்தாலும் ஆர்ஜேக்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கும் பாடலாக இந்த பாடலை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல்ல நிறைய இடத்துல பாஸ் விட்டுருக்காங்க. அந்த பாஸ் டக்குன்னு பார்க்கும் போது நமக்கு ஒரு பீதியை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு காலை பொழுது ரூட்சாக வணக்க வசதத்தோட இணைந்திருக்கிறீங்க. இப்படி இணைந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க கேட்டிருந்த கேள்வி, நீங்க முதல் முதலாக பயன்படுத்திய தொலைபேசி என்ன, அது தந்த அழகிய தருணங்கள் என்ன அப்படிங்கறத என்னோட பகிர்ந்துக்கு சர்வதேச சந்தையில தங்கத்தின் விலை இன்று சற்று அதிகரிச்சிருக்கு. அது என்னைக்கு குறைஞ்சிருக்கு, டெய்லி அதிகரிச்சுக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 4,071.95 அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை வந்து 58.92 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிடத்தக்க விடயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்கம் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவேல் காமெடிதான் ஞாபகம் வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அது வேண்டாமே அப்படின்னு சொல்லி நானும் அந்த காமெடியை தள்ளி வச்சிட்டேன். சோ தொடர்ந்து நினைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.9 பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
0: வசந்தம் எஃப்எம்
2: காலை பொழுது உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டிருக்கீங்க. நேரம் இப்போ சரியாக 9 மணி.

0: வேகமா 102.8 வசந்தம் FM. வாணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பௌத்த மதத்துடன் கிடைத்த நாகரிகமான சமூகத்தின் பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநிறுத்தி ஒரு நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் பலமாக ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். பொசன் பௌர்ணமி தினத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசத்தை நாகரிக வளர்ச்சியடைந்த தேசமாக மாற்றி பெருமை மிக்க ஒரு நாகரிகத்துக்கு பாதி அமைத்த உயரிய பௌத்த தர்மம் இந்நாட்டுக்கு கிடைத்தது இன்று போன்றதொரு பொசன் பௌர்ணமியின் தினத்திலேயாகும். தேரவாத பௌத்த தத்துவத்தினதும் பாரம்பரியத்தினதும் மையமாக எமது நாடு உருவான ஆரம்பமும் மகிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் இணைந்து வரலாற்றில் பதிக்கப்பட்டது. இது சமூக மாற்றத்துடன் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த காரணமான அந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத ரீதியான அர்த்தத்துக்கு அப்பால் சென்று எமது நாட்டின் கலாச்சார, சமூக, அரசியல் ஆகிய ஒவ்வொரு துறையிலும் மேலும் முன்னேற்றமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது. இதேபோன்று ஒரு தேசமாக எழுச்சி பெறுவதற்கான பலமான அடித்தளம் பௌத்த தத்துவத்துடன் எமக்கு கிடைத்த அதேவேளை கல்வியில் மாற்றத்தையும் ஏற்படுத்திய பௌத்த தர்மம் விகாரைகளையும் பிரிவினாக்களையும் உருவாக்கி நாட்டு மக்களிடையே ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தியதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: தாய்லாந்தின் பட்டாயா நகரில் 17 வயது சிறுமி ஒருவர் பயணப்பகுதியில் இருந்து உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டாயா நகரில் 17 வயது சிறுமியான துஞ்சனோக் டோன் ஹம்ப்ளா கடந்த வெள்ளிக்கிழமை மாலை காணாமல் போனதாக முறையிடப்பட்டது. பின்னர் சனிக்கிழமை அதிகாலை தொடர்ந்து பாதைக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த ஒரு பெரிய பயணப்பகுதிக்குள் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சைமன் பீட்டன் காமன் என்ற ஆஸ்திரேலிய நாட்டவர் நாட்டை விட்டு தப்பிக்க முயன்றபோது பெங்காக் சுவர்ணபூமி வானூர்தி நிலையத்தில் வைத்து தாய்லாந்து போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். எமது அடுத்த மனித்தாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஓகே, சூப்பரான வந்து ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரும் அப்படியே கட்டி போட்டு வைக்கணும் வீட்டுக்குள்ள அப்படிங்கறதுக்காக தான் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் அணி வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை விட்டு அப்படியே நாக் அவுட் முறையில் வெளியில் போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த பதற்ற நிலையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதநேயமற்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான அழுத்தங்கள் வந்து அணிக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், அதனாலேயும் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அணி மிக சிறப்பாக செயற்பட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானின் வெளிவிகார அமைச்சர் இஸ்மாயில் வஹாபி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பதற்ற சூழல் காரணமாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு ஈரான் அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணித்தியாலத்துக்குள்ள மட்டும்தான் போட்டி நடைபெறதுக்கு, 24 hours மட்டும்தான் நீங்க வந்து நாட்டுக்குள்ள வரணும், மற்ற நேரத்துலலாம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வெளியில வந்து தங்கியிருந்து டெய்லி வந்து அவங்களோட போட்டி இருக்கும்போது டிராவல் பண்ணி வந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விடயம் வந்து ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈரானிய பயிற்றுவிப்பாளர் அமீரும் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது ஆஸ்திரியா அல்ஜீரா அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் அணிக்கான வாய்ப்பு தவறப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விடயம், இவங்க வெளியேற்றப்பட்ட விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா காணக்கூடியதா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலைமை வந்து இந்த போட்டிகளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஃபுட்பால் அப்படிங்கும் போது இதுல வந்து ஏகப்பட்ட அரசியல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலும் கூட, அதெல்லாம் தாண்டி விளையாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, இந்த ஒரு செயற்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்பால் ரசிகர்கள் மத்தியிலும் இல்லை, பொதுவாக விளையாட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விடயமா இருந்துச்சு. இவங்களை பிளான் பண்ணி எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும்னு பிளான் பண்ணாங்க, அந்த பிளானுக்குள்ளே இந்த பிளானை வச்சு இவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுன்ல பொதுவாகவே எல்லாருமே வந்து பேசிக்கிறது வந்து காணக்கூடியதாக இருந்துச்சு இந்த சமூக வலைத்தளங்களில். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடிஎன் ஊடக வலையமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இருந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. வழித்தடத்தை பாதுகாப்பும் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் சேலமர்கள் மூலமும் வீதி நாடகங்களூடாகவும் விழிப்புணர்வு ஊற்றுறதான செயற்பாடுகள் தான் ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரமும் அந்த மாதிரியான செயற்திட்டங்கள் இருக்கும், அதுக்கான அப்டேட்கள் வரும்போது உங்களுக்கு தாரம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோட இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கான சூப்பரான ஒரு கேள்வி கூட நான் கேட்டிருந்தேன், நீங்க முதல் முதல் பயன்படுத்திய தொலைபேசி என்ன, அந்த தொலைபேசியோட உங்களுக்கு இருக்கும் அந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அழகான தருணங்கள் என்ன அப்படிங்கறதையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-775-0101 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக ஒரு அழகான பதிவு போட்டிருப்போம் வணக்கம் வசந்தத்துக்காக. அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கருத்துக்களையும் அல்லது உங்களோட அந்த மெமரிஸையுமே வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு அவர் சூப்பரான ஒரு பாடல் வருது, பாடலோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: மெருகான வரிகள்.
1: கீழ நெஞ்சேவா என்று தேரி நீ எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

காலை பொழுது நூற்றியாகும் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கோம். ஏழு மச்சு மச்சு ஆஹா சூப்பராக இருந்துச்சுல அந்த ரெண்டு வாய்ஸும் கேட்கும் போது. காலை பொழுது நூற்றியாகும் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நம்ம ஃபேஸ்புக் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பருத்துத்துறையிலேருந்து அருள்மொழி வந்திருக்காங்க, பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நார்மல் ஃபோன் தான் வச்சுருந்தாங்களாம். இப்போ தானே இந்த மாடல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கிறது வந்து ஒரே ஒரு மாடல் ஃபோன் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தாங்களாம், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போவே வானொலிக்கெல்லாம் கால் பண்ணி பேசுவாங்களாம், இப்போவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட வசந்தகுமார் இணைந்துட்டு இருக்காரு. இனிய காலை வணக்கம் சவுமாலுக்கு. அந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் 2003 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முதல்ல பாவித்த ஃபோன் வந்து எரிக்சன் அப்படின்னு இருக்காரு. இந்த சோனி எரிக்சன் ஒரு ஃபோன் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கெல்லாம். இப்போ இருக்க கிட்ஸுக்கு எப்படி இந்த ஐஃபோன்லாம் அந்த ஃபோன் இந்த ஃபோனுங்கிறாங்களோ, அப்போ எங்களுக்கு கேமராவாக இருந்தாலும் சரி சவுண்டாக இருந்தாலும் சரி எரிக்சன் தான் நாங்கள் பாய்ப்போம், வேற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி ஊர்கூட தமிழ்நாடு தோட்டத்துலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டீவன் ட்ரெய்லர்ஸ் வந்திருக்காங்க. குழம்பு 5 அன்பான காலை நேரம் வணக்கம் ப்ரோ, நலமா இருக்கீங்களா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. மாளிகாவத்தையிலிருந்து வந்திருக்காங்க சந்திரா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய காலை நேரம் வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சுதாகர் மேகலா வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மௌருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிரியாலிலேருந்து ராஜலட்சுமி அம்மா வந்து அழைப்பினூடாக இணைந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் பாவித்த ஒரு நொக்கியா ஃபோன் இருந்துச்சான், அதுதான் எல்லாருக்கிட்டையும் அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோன் வந்து ஒரு 25 தங்களோட இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து தன்னோட கணவர் பாவித்தது. இப்போ கணவர் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கணவரின் ஞாபகார்த்தமாக அந்த ஃபோன் தங்களோடையே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரியா, இதுதான் நாங்களும் கேட்டிருந்தோம். ஒரு நீங்கள் முதல் முதல் பாவித்த ஃபோன், அந்த ஃபோனோட இருக்கிற உங்களுக்கு அழகான அல்லது மறக்க முடியாத தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறோம். அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஓடி போயிட்டு உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் என்ன பண்ணலாம், பறந்து போகலாம் இன்னைக்கு தென்சல் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதே வந்து நினைவில் கொள்ளுங்க. சரியா, சோ தொடர்ந்து மின்னது கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தம்.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.2 FM இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம். சரி, நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை, ஆர்வம் உங்க எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஞாபகப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது மிக சகஜமாயிருச்சு. அப்படி சகஜங்களை எல்லாம் சகஜம் இல்லாமல் ஆக்கணும்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமா வந்து ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும். மெல்டோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு ஒரு பாராசிட்டமால் வர்க்கம் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க. சரி, நான் கேட்டிருந்த கேள்வியை இறுதியாக ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் முதல் முதல் பயன்படுத்திய தொலைபேசி என்ன, அந்த தொலைபேசியோடு உங்களுக்கு இருக்கும் நினைவுகள் என்ன, இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஞாபகங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பகிர்ந்து கொள்ள போறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நிறைய போன்கள் வந்துருச்சு, தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் அடைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில ஊர்கள் எல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் கால் பண்ணுவாங்க. அங்க போனாலும் இந்த கருப்பு பெரிய போன் இருக்குள்ளே அந்த விரல் விட்டு சுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான போன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடைகளில் போன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு லேண்ட்லைன் வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன செல்போன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ டச் ஸ்கிரீன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த முதல் போன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு போன் இருந்திருக்கும். அந்த போனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் இருந்திருக்கும். அந்த தொலைபேசி என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து கேட்டிருக்கோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதிக்கப்பட்டிருக்க தண்டனை கடுமையாக்க வேணும் அப்படிங்கிறதும் பெண்கள் இளைஞர் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சிருக்காங்க. இதற்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அபராத தொகை வந்து 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்கு கூட்டியிருக்காங்க. 10,000த்திலிருந்து 1,00,000 ஆக்கியிருக்காங்க. சரியா, இதோட சேர்த்து 12 மாத காலம் வரை சிறை தண்டனை வழங்கவும் சட்டம் மூலம் வந்து வழிவகை செய்கிறது அப்படின்னு இருக்காங்க. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றம் வந்து நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்கப்பட்டால் அபராதம் சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அபராதம் மட்டும் கட்டிட்டு வந்துடலாம்னு கூட நினைக்க முடியாது. சில நேரம் அபராதத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிறை தண்டனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த காலை பொழுதில் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு நல்ல நாளில் இந்த நல்ல விஷயத்தை வந்து சிறுவர்கள் அப்படின்னா வீட்டில் வேலை செய்கிறதில்லை, பணம் பெற்று யாரோ ஒருவரிடம் வேலைக்கு அனுப்புவது அப்படிங்கிறதான் சிறுவர் வேலைகளை அமர்த்துவதை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டிருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும், அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் இருக்க போகும் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்கள்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ரைட், காலையிலேயே லீவு நாள் எழும்பியிருக்கோம், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ரெடியாகி முடிச்சுட்டு எங்கெல்லாம் தன்சல் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. பட் எங்கே போனாலும் பரவாயில்ல, பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதே ஒரு உடையதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்றைய நாளில் வந்து நான் கேட்டிருந்தேன், நீங்கள் பாவித்த தொலைபேசி என்ன, முதல் தொலைபேசி என்ன, அதனோட இருக்கிற அழகிய தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு தொலைபேசி பாவிச்சிருந்தேன். ஆரம்பத்தில் அப்பாவோட தொலைபேசிகள் நிறைய இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தொலைபேசி ஒன்று கிடைச்சது. நான் ஏலவல் வந்த புதுசில் அப்படி வரும்போது அது நோக்கியா ஃபோல்டபுள் அப்படிமாங்க, இப்படி ஓப்பன் பண்ணால் வேலை செய்யுமே அந்த ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன். அது கலர் டிஸ்பிளே ஃபோன் தான். அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB மெமரி கொடுத்தாலே எங்களுக்கு காணலை அப்படிங்கிறாங்க. ஓ, 5 to 6 எல்லாம் இப்போல்லாம் தாங்காதுங்க அப்படின்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து வெறும் 12 MB தான், 12.5 நினைக்கிறேன், ஒரு 12.5 MB தான் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான MP3 எல்லாம் டவுன்லோட் பண்ணோம்னா 2 MP3 தான் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான MP3, ஒரு 1 MB 2 MB அப்படி இருக்கிற மாதிரியான பாடல்கள் என்ன பண்ணுறதுன்னா தேடி எடுத்து எனக்கு ஒரு 5 பாட்டு பிடிக்குமா, அந்த 5 பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருவேன். வச்சு ஒரு 5 நாள் கேட்கறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு இன்னொரு 5 பாட்டு டவுன்லோட் பண்ணுறது. அப்போல்லாம் ஒரே பந்தா, அப்படியே ஃபோன் எடுத்தோம்னா அப்படி பாட்டு போட்டோம்னா 5 பாட்டு வேலை செய்ய நமக்கு தானே தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படி ஒரு பந்தா காட்டுறது அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எங்கே போச்சுன்னு தெரியல. அதன் பிறகு வாங்கின எல்லா தொலைபேசிகளில் ஒரே ஒரு தொலைபேசி தவிர மிச்சம் எல்லாமே இன்று வரைக்கும் என்னட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கின அடுத்தடுத்த தொலைபேசிகள்லாம் எங்கோ ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு சேர்ந்தப்போ வாங்கினது, முதல் சம்பளத்தில் வாங்கினது, அதுக்கு பிறகு வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொலைபேசிகளுக்கும் ஒரு மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே விழுந்து உடஞ்சே இருந்தாலும் கூட அதை அப்படியே பண்டில் பண்ணி வீட்டில் இன்று வரை வைத்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் அழகியான தருணங்கள் இருக்கும், இருந்த தருணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பகிர்ந்திருந்தீங்க. ஸோ இன்றைக்கு அழைப்பினை மேற்கொண்டவங்களுக்கும் ஃபேஸ்புக்கின் ஊடாக இணைந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்து கொள்ள கலையத்துக்கு வந்திருக்காரு நந்தகுமார். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று போகும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சங்கர் புஷ்பராஜ். எல்லாருமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று போகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: எதனையும் வெளிப்புற அடையாளங்களையோ அனுமானங்களையோ மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்காது அனுபவத்தின் மூலமும் நேரடியான உணர்தல் மூலமும் உண்மையை புரிந்து கொள்வோம் என்ற புத்த பகவானின் போதனையை மனதில் கொண்டு இந்த பொசன் பௌர்ணமி தினத்தை பக்திபூர்வமாக கொண்டாட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பொசன் பௌர்ணமி தின வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஸ்ரீ சம்புத்த சாசனத்தை ஸ்தாபித்த மகிந்த தேரரின் வரலாற்று சிறப்புமிக்க தர்ம தூது பணியை நினைவுகூறும் உன்னதமான பொசன் பௌர்ணமி தினமானது ஆன்மீக புரிதல் ஞானம் மற்றும் சமூக சமத்துவத்தை எமக்கு நினைவூட்டும் மிக உன்னதமான நாளாகும் பொசன் பௌர்ணமி என்பது இலங்கை வரலாற்றில் ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு மாத்திரமல்ல ஒரு தேசத்தின் சிந்தனை கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைற்கல்லாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார்
0: வெளிநாட்டு செய்திகள்
2: பக்தாத் பயணத்தின் போது கருத்து தெரிவித்த ஈரானிய வெளி விவகார அமைச்சர் அலாக்ஷி ஹோமஸ் நீரிணை குறித்த ஈரானின் தற்போதைய நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார் அமெரிக்காவுடனான இறுதிக்கட்ட ஒப்பந்தத்துக்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் அடுத்த 60 நாட்களுக்கு ஹோமஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக செல்வதை உறுதி செய்யும் பொறுப்பு ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த 60 நாட்களுக்குள் ஈரானின் ஒருங்கிணைப்பு இன்றி எந்தவொரு கப்பலும் ஹோமஸ் நீரிணை வழியாக பயணிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹோமஸ் நீரிணைக்கு மாற்றாக மற்றொரு பாதையை உருவாக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போதுள்ள ஒப்பந்தத்தின்படி பேச்சுவார்த்தை காலத்தின் முழு பொறுப்பும் மற்றும் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தனி உரிமையும் ஈரானுக்கே உண்டு என்று ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம். சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் 10:10 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01127255001 அல்லது 01127255111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: இருக்காரு.
0: நாங்களும் வசந்தத்தின் சார்பில் அவருக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: நன்றி.

என்பன அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள், தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:21. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் நந்தாசர் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசர்.
0: நன்றி, வணக்கம் நாசர். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன் சார். உங்களுடன் நீண்ட நாளா உங்களுடன் உறவா இருக்கு.
0: ஓ, அப்படி என்ன?
1: உங்களைத்தான் நானும் இல்லை.
0: சரி, அப்புறம் என்ன பண்றீங்க? வேலையா, வீட்டுலயா?
1: ஆமா சார், நான் தற்போது வேலையுடன் தான் இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்கண்ணா சார்?
1: பாடலை கேட்க இருக்கு. மருதமனை மதக்கார் வீட்டு ராஃபி, வசந்தம் ராஃபி, ஆதம் அலி, எச் எல் நஜ்முடீன் மசூர் மற்றும் அட்டாள சென்னை லட்சி, வீதி தரீர் இப்ராஹிம் ஆகியோர்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவளை
1: மதியம் 12 மணி முதல் 3

0: சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 10:42 நிமிடம். ராகும் சுகமானது நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நீஷா மாவனல்ல.
0: நீஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம் சரியா? சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கு. ரொம்ப அவசரமா எங்க போறீங்க?
1: எங்க போக மாட்டேன் சார், அவசரம் ஒண்ணும் இல்ல சார்.
0: அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல. நல்லா சுகமா இருக்கிறாங்க. மழை சார்.
0: ஓ, மழையோ?
1: ஆமா சார்.
0: சரி, மலையோட மலையா யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: இந்நேரம் எங்களுடைய சந்தைக்கும் அனைவருக்கும் அறிவிப்படுற அனைவருக்கும் உங்களுக்கும் பாடு போடுங்க சார். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் கரவரை சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: மருதமுனையிலிருந்து பதீதீன் பேசுறேன்.
0: பதுர்தீன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம்?
2: ஆமா ஆமா, நீங்க இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு நாளைக்கு பிறகு இப்பதான் நீங்க ஒரிஜினலா வந்திருக்கீங்க.
0: இவ்வளவு நாள் டூப்ளிகேட்டா வந்துருந்து.
2: டூப்ளிகேட்டா வேற இடத்துல இருக்கீங்க.
0: சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், ஜெஸ்மின், அலிகான் மற்றும் அக்கரைப்பாட்டு பொடல் நிசார், பாண்டிருப்பு கமலன், முருகையா. இந்த நேரத்தில் வசந்த மிகம் கேட்டுக்கொண்டு அனைவருக்காக நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கு கேட்போம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-725-001 அல்லது 0-12-725-111.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். தமிழின் சுவாசம் வசந்தம் FM. தமிழ் என்பதா 102.6.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம், சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:54. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் கேட்கிறேன்.
0: முனாஸ், எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமாயிருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் முனாஸ். மருதமுனை என்ன சொல்லுது, மழையா?
1: இல்ல, கடும் வெயிலா இருக்கு சார்.
0: ஓ, வெயிலா, ஜாலியா இருக்கீங்களா? என்ன அல்லது 0 1 2 7 5 1 1 1 க்கு.

0: மொத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இதுவரையில் 18,412 தன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நடத்தப்படவுள்ள இந்த தன்சல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளதுடன் பொசன் வளையங்களை சுற்றியுள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் தற்காலிக பொசன் வர்த்தக நிலையங்களும் இந்த வாரம் முழுவதும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளன. இதேபோல தன்சல்களில் உணவு மற்றும் பானங்களை வழங்கும் போது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்குமாறு தன்சல் ஏற்பாட்டாளர்களிடம் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சூடான மற்றும் குளிர்ந்த உணவுகளை பொலித்தீன் பைகளில் சேமித்து வைப்பது மிகவும் ஆபத்தானது என்றும் இதுகுறித்து அதிக கவனம் செலுத்தி செயலாற்றுமாறும் தன்சல் ஏற்பாட்டாளர்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: வெனசுவேலாவில் நிகழ்ந்த இரு பெரும் நில அதிர்வுகளால் நாடு கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி நில அதிர்வினால் இதுவரை 1,450 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 3,150 பேர் காயமடைந்துள்ளதுடன் 12,721 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் 774 கட்டடங்கள் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித்தாளச் செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம், சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 11:09. மேடம், இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான காலநேர் வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, என்ன விசேஷம்?
1: நீங்க வந்தாலே சந்தோஷம் தான்.
0: ஓ, அப்படியோ? சரிங்க, ரொம்ப நன்றி. சமையல் எல்லாம் இனிமேதானா இனிமே முடிஞ்சு விட்டதா?
1: இது பரோட்டா.
0: எப்படியா இருந்தாலும் அவர் தானே சமைக்க போறதுன்னு. சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தாய் மனசு படத்துல தூதுவளையல், தூதுவளையல் அரிசி.
0: தூதுவளையல் அரிசியா?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்கா, போனேஷ், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜமிலா, அருமை, பரத பாத்மா, ரவி, ரஹ்மா, மருது, குவைதீன், சின்னையா, மகாதேவன், ஆட்டோ, சுமா, சந்திர, வசந்தகுமார், ஃபாரூக், ஈடன், அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசன கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
0: ஹெரல் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க?
2: விடுமுறையோடு, பகல் நேர காவல் கடமைகள்.
0: விடுமுறையில வேலை என்ன?
2: ஆமா,
0: அப்பது விடுமுறையா இல்ல? என்ன
2: விடுமுறை இல்லை, எங்களுக்கு காவல் கடமையோடு இருக்கிற வசந்தமே இருக்கின்றது.
0: சரி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்களே ஹெரல் சந்திரா?
2: பாடல் கேட்பதற்கு யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருக்கின்ற சியாமலா, முரக்கத்தாஞ்சியனை தேவபுரத்தில் இருக்கின்ற தீபா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் தீபா அவர்களது குடும்பத்தினர், பெரிய நிலாவணி கிருஷ்ணா, தங்கத்துறை, ராமலிங்கம், இன்று 70வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பாண்டியன் பாலகர் அண்ணாமலை வீதியில் இருக்கின்ற புவனேஸ்வரி அவர்களுக்காகவும், அவரது கணவர் கோபாலசாமி அவருக்காகவும் தரங்கள்.
0: சரி, உங்களுக்கு வசந்தத்தின் சார்பிலும் எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.

0: மாற்று உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: தமிழின் சுவாசம் வசந்தம்
2: FM
1: 102.6

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. முகநூல் வழியாக யார் வந்திருக்கணும் தெவிட்டாத தீனமுதும் ராகம் சுகமானது பரமக்குடியில் இருந்து ஸ்ரீராம் வந்திருக்கார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்காங்க, ஜோன் வந்திருக்காங்க. நந்தசர் வணக்கம். கந்தப்பிள்ளை ஜோன் சித்திரன் மல்லிகாக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான காலையின் நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டார விளை வினோதன் வந்திருக்காங்க. அதுபோல் வர்சானா வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நான் அம்பாறை ஃபர்சானா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் ராஜா வந்து ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, காலை வணக்கம் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அண்ணா, நான் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் சந்திரா குசன் மாளிகாவத்தையிலிருந்து பஸ்ரையிலிருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. பிரசன்னா வந்திருக்காங்க. என்ன அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் வந்திருக்காரு. அதுபோல் சந்திரகுமார் வந்திருக்க, அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே செல்வ கண்ணாவுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா வந்திருக்க, அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா வந்திருக்காங்க, இனிய காலை வணக்கம் பாடல் தெரிவுகள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசந்தகுமார் வந்திருக்கான், இனிய காலை வணக்கம் சமூக அந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. ஐயப்பன் வந்திருக்கா, இனிமையான காலை நேர வணக்கம் கிருபானா அப்படி சொல்லிருக்கா, கிருபானா நந்தனா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கா. ஜேசுதாஸ் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சரோஜினி. எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? என்னங்க? நான் நல்லா இருக்கேன் மாடி. நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் நிகழ்ச்சிய கேட்டு கொண்டிருக்கேன்
0: சார். சரி, உங்களுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாடல் சார், அருமையான பாடல். எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: ரோசானி, ஆட்டோ விஸ்வநாதன், ஓமஸ்ரீ, சாந்தினி, அருள்மொழி, சின்ன மகாதேவன், மும்தா திரேதம், உங்களுக்காகவும் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

வீதி விபத்துகளையே தடுப்பது எப்படி என்ற வேலையை திட்டம் ஒன்றை நாடு முழுவதும் நடத்தி வருகிறார்கள். டேக் கேர் கை கொடுத்திருக்கிறார்கள் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லாக்கண்டு ஐடியன்.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: நீங்கள் கேட்கின்றிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் 11:48. ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: ரொம்ப
0: பேர் முயற்சி பண்ணுவாங்க, சில பேர் கிடைக்கும் சில பேர்
1: கிடைக்காது. அதோட பழைய நேர்கள்
0: சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதில்லை தம்பி, வரும் கோல எடுக்கிறதுதான். அப்படி யாரையும் எடுக்க கூடாதுன்ற நோக்கம் கிடையாது. என்ன? சரி தம்பி, அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க
1: அண்ணா, எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு வேணும்ண்ணா.
0: என்ன பாட்டு தம்பி?
1: படம் அகல் விளக்கு. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே வளருதே.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: குடும்ப உறவினர்களுக்காகவும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்கணும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம். சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது? விஜயா. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: விஜயா இருக்க போல. எங்களுக்கு என்ன குறை விஜயா? சரி விஜயா, என்ன பண்றீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன்.
1: இறுதி
0: பாடல் என்ன? நாளைக்கு கேட்போம்.
1: என்ன?
0: சரிம்மா. நன்றி.
1: நன்றி அண்ணா. வணக்கம்.
0: நன்றி. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நீங்கள் மதிய நேர குறுகளத்தோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜிஆர். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்களில் இருக்கும் அன்பான இனிமையான மதிய நேரத்தின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஜி ஆர். 3 மணி வரைக்கும் நீங்க கேட்க போறீங்க 1021 6 1021 8 உங்க வசந்தத்தின் மதிய நேர குதுகலம். இப்ப வெற்றி உண்பானி கேட்டுட்டே இருக்கலாம். சூப்பரான அட்டகாசமான அடவுக்கு மதுரடியான வேற லெவலான பாடல் எல்லாம் 3 மணி வரைக்கும் உங்களோடு நானும் சேர்ந்து கேட்க போறேன். சோ டியூன் பண்ணி ரொம்ப சதமா கேட்கலாம். பக்கத்து வீட்டுல என்ன எஃப்எம் கேக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்க வேணா 1021 6 1021 8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. இங்கேயும் மழைதான், வெளியிடங்களை போறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கிறது. சில பேருக்கு வேலை இருக்கும், ஆனா நிறைய பேருக்கு எல்லாம் லீவா இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் தொடர்ச்சியா லீவ் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் தொடர்ச்சியா லீவ் வந்திருக்கு. ஆஹா, இவ்வளவு சந்தோஷம் என்ன. ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் இப்படி லீவ் வராதா ஏங்கிட்டே தவிச்சிட்டு இருப்போம். ஆனாலும் அப்படி வந்தாலும் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து எங்களை ஏதாவது பண்ணி வேலைக்கு அனுப்பிடும், இல்லைன்னா அந்த கிளாஸுக்கு போயிடும், அந்த லீவை என்ஜாய் பண்ண முடியாமே போயிடும். ஸோ இன்னைக்கு கூட அப்படிதான் வேலைக்கு வந்திருக்கிறோம். ஸோ நீங்க வீட்டுல இருந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு போயா டே அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல தன்சல் கொடுப்பாங்க. யார் யாரு எங்க போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, இல்ல எங்க இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் நீங்க எனக்கு சொல்லலாம். ஏன்னா நானும் ஷோ முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வாரன்னு சொன்னாங்க, கடைசியில் மழை அப்படிங்கிறதுனால வர முடியாம போயிடுச்சு. ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த மதிய நேர குதிகாலத்துல. வீட்டுல இருந்து ரொம்ப ஜாலியா அந்த விடுமுறையை கொண்டாடுங்க. நீங்க கால் பண்ணலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0-1-1-2-5-0-1-2-5-1-2-1-2 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பார்க்கமாங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்கும், லைக் பண்ணி மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சரி, ஓகே. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பண்றீங்க? மழையா புயலா இல்ல, அதாவது அதாவது நேரத்துல கரெக்டா போயிடும்.
1: என்ன
0: வேலை பாக்குறீங்க நீங்க?
1: நான் வந்து இப்ப ரிட்டையர் ஆயிருக்கேன். நான் ஆசிரியராக இருந்தேன்.
0: வாவ், அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டீச்சர். என்ன என்ன சப்ஜெக்ட்?
1: கணிதம். கதிரேசன் மத்திய மகாவித்யாலயத்துல.
0: ஓகே ஓகே. என்ன சப்ஜெக்ட் படிச்சு கொடுத்தீங்க?
1: நான் வந்து செக்ஷன் 8 இருந்தேன்.
0: ஓகே. அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசர்
1: தான்.
0: அந்த டைம்ல உங்ககிட்ட நிறைய குளறுபடி செஞ்சு நல்லா அடி வாங்கிருப்பாங்க இல்லையா?
1: அந்த காலத்துல நல்லா கொடு 1990 நல்லா கொடுத்துருங்க.
0: பாருங்க, இப்ப அதே மாதிரி ஃபாலோ பண்றீங்களா வீட்டையும்?
1: ஆமா, இப்ப அவங்க வேலையெல்லாம் எல்லா டீச்சர்ஸா, எல்லா டைரக்டர் மாரா, எல்லாம் கிளாக்கரா நிறைய பேர் இருக்காங்க. மைதான் சந்தோஷம்.
0: அதுதானே, அப்போ திருத்த போய் தான் இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா? அந்த காலமெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் இல்லையா?
1: கஷ்டமான காலம். கல்வி விஷயம் அப்படி, போக்குவரத்து அப்படி,
0: படிக்கிறது
1: எல்லாமே கஷ்டமா இருந்துச்சுமா.
0: சரி, ஓகே. ரொம்ப கஷ்டமான காலத்திலே நல்லா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பழக்க எடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க.
1: உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி வேலை செஞ்சமா? வேலைனா வேலை தான்.
0: சரி, வேலண்டு வந்துட்டா வெள்ளக்காரன் தான் நீங்க.
1: வெள்ளக்காரன்
0: வேற லெவல். உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாட்டு வருது. யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் கேப்போமா?
1: நம்ம வீட்டுல மனைவி கனகமணி, ஜீவன், மோகன், மற்ற ஹெட்டர்ல வந்து இருக்கும் அனைவருக்காகவும்.
0: ஓகே, நன்றி. உங்களோட நான் இணைந்திருப்பேன். இப்ப பாட்டு வருது கேளுங்க.

0: மனதில் வசந்தம் FM.
1: யாரும் தம்மடிக்க போகாதீங்கடா.
2: I love you, da. யாரும் டீ குடிக்க போகாதீங்கடா.

0: ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல். அந்த திரைப்படத்தின் பேருமே ஐ லவ் யூடா தான். சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுருக்கிறது மதிய நடக்குது கல 102.6 102.8 ரொம்ப சதமா டூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஜிஆருங்களுடன் 3 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். சுவரான அட்டகாசமான ஆடவுக்கு பாடலாம் எக்கச்சக்கமாக நீங்க கேட்கலாம். உங்க வசனத்தோடு இணைந்து இருக்கணும், அப்பதான் நீங்க கேட்க முடியும். அப்ப நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா எஃப்எம் ரொம்ப சதமா டூன் பண்ணுவீங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சண்டை பிடிக்கணும், என்ன சவுண்டை கூட்டி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் சண்டை பிடிக்க சொல்லல, அந்த அளவுக்கு நீங்க சத்தமா கேட்கணும் அப்படிங்கறது நான் பதிவு செய்யறேன். ஓகே, அது மட்டும் இல்ல, மறந்துடாதீங்க, மழை அப்படிங்கறதுனால எப்படியுமே நீங்க போன்ல இருப்பீங்க. சோ Facebook பக்கமாவது கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. இப்ப எல்லாம் கமெண்ட்ஸ் வாரதே குறைஞ்சிடுச்சு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரியல. சோ கமெண்ட் பண்ணி வைங்க. நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு யாரு? ஹலோ, வணக்கம், யார் இது? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன சமையல் செய்ய போறீங்க? அப்படியோ? சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர். நல்ல பாடல் கேப்போமா? அப்ப
1: ஆமா, நான் ஒரு பாடல் சின்ன
0: பாட்டு படிக்க போறீங்களா?
1: பாடட்டுமா மேடம்?
0: பாடுங்க பாடுங்க, உங்களுக்கு இல்லாததா? பாடுங்க பாடுங்க
1: மேடத்துக்கு தான் நான் இந்த பாடல் படிக்கின்றேன்.
0: அப்படியா, சரி, நான் நோட் பண்றேன். நன்றி, பாடு கேப்போமா.
1: நன்றி.
0: சரி, ஓகே, அவங்க பாடினாங்க அந்த பாட்டு, நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். ஓகே, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படி ஒரு பாட்டு தான், கேளுங்க.

0: யாரும் இல்லை. எப்படி பாட்டு, சூப்பரான பாடல்ல. இந்த பாடல எல்லாருக்காகவும் நான் ரிக்கட் பண்றேன். சூப்பரா நீங்க எழுந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 மதியநேர குதிகலம். நான் ஜி ஆர் நெருமி பொழுது 12:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி
2: கொடுத்தேன்?
0: பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: என்ன
1: வேலை பாக்குறீங்க? ஹலோ, என்ன வர்க் பண்றீங்க?
0: நாங்க கடலுக்கு போறோம்.
1: இந்த டைம் இல்லையா?
0: ஓ, கடல்ல அங்க கடல்.
1: அப்படியோ? அங்க இல்ல, மலை இல்லையா?
0: மலை இல்ல, கட்டில
1: நடக்கும். சரி சரி. அப்போ இரவில இருந்து போறீங்களா இல்ல காலையில இருந்தா?
0: நேத்து வந்த நாங்க.
1: ஆ, ஓகே ஓகே. நல்ல மீன் பிடிச்சிச்சா?
0: நாங்க வலை உடல்.
1: இனிதா. எவ்வளவுக்கு மீன் பிடிச்சிட்டு வருவீங்க?
0: அத சொல்லு.
1: அதிகமா என்ன உங்க வலையில என்ன மீன் சிக்கும்? போறீங்களா?
0: கேப்போம்.
1: கொண்டாட்டம் இல்ல, வீட்டுல இருந்து விடுமுறை என்ஜாய் பண்றீங்க, மதிய நேரக்குதுகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 12:37 ஆகி கொண்டு இருக்கிறது. இப்ப நாங்க பாட்டு கேட்க போறோம். ஆஜமேரே சோனியா, சுபரான ஒரு பாடல்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: உங்களுடன் சுபரான பாடல்களோடு நீங்களும் கேட்டுட்டு கால் பண்ணுங்க. 0312 5001 0312 5111 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட ஆகும். இதுக்கெல்லாம் இவங்க கூட பேசுறதுக்கு வணக்கம். வணக்கம். யாரது? கௌரி. எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கு ஊர்லாம்? இப்போ மழையா? என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? வர்க் பண்றீங்களா? பசங்க இருக்காங்களா? சண்டை பிடிக்கிறாங்க
2: விட்டுட்டீங்க.
1: பாட்டு கேப்போமா?
2: சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றிங்கா.
1: சரி, இந்த எல்லா பக்கம் பார்த்தாலும் மடடா மலடா விடடா மலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப சில நாட்களாக வீதி விபத்துகள் ரொம்பவே அதிகரிச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு பேருந்து நேருக்கு நேர் மோதி 40 பேர் உயிரிழந்த சம்பவம், அதே போல பள்ளத்தாக்கில் விழுந்த சம்பவங்கள்லாம் அதிகரித்துட்டு இருக்கிறது. எனவே மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இரவு நேர பயணங்கள், அதே போல தூர பயணங்கள்ல மிகவும் பாதுகாப்பான முறையில நேரத்தோடு அதுக்கான திட்டங்கள் ஆயத்தங்கள்ல ஈடுபட்டு கவனமாக பாதுகாப்பாக போங்க. உங்களோட வாகனங்களை சரி பாருங்க. தூர பயணம் போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வாகனங்கள் சரியா இருக்கா, அந்த கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தூர பயணங்கள் போங்க. சின்ன பிள்ளைலாம் எடுத்துட்டு போவீங்க, முன்னுக்கு அதை சொல்லப்பட்ட வீதிகளை கடைபிடிங்க, பெல்ட் போடுங்க, அதே போல சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு போங்க. சத்தத்தை கூட்டிட்டு ஒரு சாங் சவுண்ட் கேட்டுட்டு ரொம்ப சவுண்டா வச்சுட்டு போவோம், அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால கூட வீதி விபத்துகள் ஏற்படும் இல்லையா. சோ இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வெளியே திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களையும் இது தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக அனுசரி வழங்கி கொண்டிருக்கிறாங்க சுயாதன தொலைக்காட்சியான ITN, அதே போல வாசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரணை கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும். நம்ம இப்ப பாட்டு கேட்கலாம்.

கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதேநேரம் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: பங்களாதேஷில் கடந்த 2024 மாணவர் போராட்டங்களின் விளைவாக ஆட்சியை இழந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளான முன்னாள் பிரதமர் மற்றும் அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா இந்த ஆண்டே தனது தாய்நாட்டுக்கு திரும்புவேன் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். பங்களாதேசுக்கு திரும்புவது என்பது தனது தனிப்பட்ட அரசியல் ஆசைக்கானது அல்ல என்று குறிப்பிட்டுள்ள ஷேக் ஹசீனா, அது பங்களாதேஷ் மக்களின் அரசியல் உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்தல், விடுதலைப் போரின் உன்னத நோக்கம் ஆகியவற்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும், பங்களாதேஷில் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையானது முற்றிலும் சட்டவிரோதமானது, அரசியலமைப்புக்கு முரணானது மற்றும் அரசியல் பழிவாங்கல்களை கொண்டது எனவும் ஷேக் ஹசீனா மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

பொல்லாத உலகம் அப்படின்னு சொன்னாலே சாப்பா தான் இருக்கணும். சூப்பரான ஒரு பாடல் மாறான் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கேன். ஜீவினுடைய இசையில் சூப்பரான அட்டகாசமான அதிரடியான அதே மாதிரியான பீட்ல நீங்க பாட்டு கேட்கணும்னா தொடர்ந்தும் நீங்க 102.6 102.8 உங்க வசந்தத்து ரொம்ப சத்தமாட்டும் பணி கேட்டுட்டு இருக்கலாம். இரண்டாவது மணி காலத்துல நீங்க கேட்டுட்டு மதிய நேர குதுகலம். நான் ஜி ஆர் நேரம் 1:09 இப்ப எங்க கூட பேசுறது இல்ல தோப்பூர்ல இருந்து. வணக்கம் மழையா இல்ல அவ்வளவு போதும் மழையே இல்லையா அந்த பக்கம் என்ன பண்றீங்க இதே போல ஆரம்பத்தில் எங்களுடைய ஹரோலினா ஹரி இணைந்திருந்தாங்க. அதே போல யாரு அப்படின்னு சொன்னா ஹரல் சந்திரா நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இணைந்திருந்தாங்க. ஓகே ஓகே பேரை சொல்லிட்டேன். மதிய நேர குதிகலம் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க சபுமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார். அதே போல தேவசகாயம் ஹாய் சிஸ்டர் அன்பான இனிய மதிய நேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய வணக்கம் நானும் பகவந்தலாவின் ரேகா எனது குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹரலா கரையும் ஹாய் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று புனாகல ஜேசும் வந்திருக்கிறாரு. கொழும்பாயுது ஸ்ரீவன் ரயில நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொண்டாடும் சுவரான பாடல். இது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா அச்சம் என்பது மடமையாட திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வருகிறது பாடல் தள்ளி போகாதே.

வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8

0: ஓகே, மதிய நேர குதுகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்ப கூட பேசுறதுக்கு வணக்கம். சரி, வந்து வேகத்துல போயிட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹபுதலையில இருந்து ரிஜானா வந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, ப்ரோக்ராம் கேட்டுக்கிற நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ரிஜினா வந்திருக்கிறாங்க, புகழ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போல இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பாலகிருஷ்ணகுமார்.
0: பாலகிருஷ்ணகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: ஐயோ, ஒரே மலைமா.
0: என்ன நீங்களும் ஐயோ ஒரே மலை அப்படின்னு
1: சொல்லிட்டு
0: மலை டைம்ல வீட்டுல இருக்கிறது தானே வேலை?
1: ஆமா, நேத்து பிறந்த நாள் ஒண்ணுமா.
0: சரி சொல்லுங்க.
1: மக சுகந்திக்கு 33 வயது, கணவர் சுரேஷ்குமார், பிள்ளைங்க 3 பேரும், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அருள்மொழி அம்மா, இந்தியாராஜி, எல்லாரும் சேர்ந்து அவங்க மகள் வாழ்க்கு. மக தம்பி சுதர்சன், எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறோம்மா.
0: சரி, நாங்க
1: முதல்ல ஒரு பாட்டு போட்டு தெரியுமா? ஒரு கடிதம் எழுதினே உண்மையை அனுப்பினேன். ஃபேவரட் சாங் மைனோட்டு.
0: வாவ், ஃபேவரட் சாங். அப்ப
1: ஆமாமா,
0: பாருங்களே, உங்களுக்காகவே தந்திருக்கிறேனா? பாட்டு வருது. நன்றி. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வரலாம். நீங்க எங்கேயுமே போயிடாதீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 வசந்தத்தின் மதியநேர.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இப்ப புரிஞ்சுதா இழுத்த கசையானா என்னன்னு? இந்த வீக்னஸ் வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா.

0: வணக்கம்
1: ஒரு மணி ஆயிடுச்சு
0: கடைக்கு வரும் சரியா
1: நீங்க ரொம்ப சந்தோஷம் கேட்டேன் நாங்க ஒரு நாளைக்கு வரோம்
0: இப்ப நம்ம ஒரு பாட்டு கேக்கலாம் யாரெல்லாம் இருக்காங்க
1: அவங்களுக்காகவும்
0: வீட்டை போய் சாப்பிடுங்க உலகெங்கும் காதல் நல்ல பாட்டு.

அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். முதல்வன் வசந்தம்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே கொஞ்சம் தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாத மற்றும் மதவாதத்தை உருவாக்கி நாட்டை பிளவுபடுத்திய கடந்த காலம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் தற்போது அனைத்து இன மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒழுக்கமான மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். கடந்த காலங்களில் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து நாடு வங்குரத்து நிலையை அடைந்திருந்தது. பல வருடகால கசப்பான யுத்தத்துக்கு பின்னர் நாட்டை தேசிய ஒற்றுமையுடன் கட்டியெழுப்புவதற்கு எமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருந்த போதிலும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளில் மிகவும் திட்டமிட்ட வகையில் இனவாதமும் மதவாதமும் தூண்டப்பட்டு நாடு மீண்டும் பிளவுபடுத்தப்பட்டது. ஆனால் 2024 ஆண்டுக்கு பிறகு இவ்வாறான எந்தவொரு இனவாதம் அல்லது மதவாத மோதல்களுக்கு இடமில்லை. நாட்டின் பொருளாதாரம் ஒழுக்கம் சட்டம் மற்றும் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதற்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கியர் மற்றும் மலாய் என நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ வேண்டும். முஸ்லிமாக இருந்தாலும் சரி சிங்களவராக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் மனிதர்கள். எம்மிடையே எந்த வேறுபாடுமில்லை. மொழி மதம் சாதி அல்லது வேறு எந்த பாகுபாடுமின்றி நாம் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகளைப் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கில் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த மோதல்களை நிறுத்தவும் ஹோமஸ் நீரிணை மீதான தங்களது சர்ச்சை குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் ஈரானும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இருதரப்புக்கும் இடையே அடுத்தடுத்து நிகழ்ந்த தாக்குதல்களால் அழுத்தத்துக்குள்ளாகியிருந்த இடைக்கால அமைதி உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்கான நம்பிக்கையை இது அதிகரித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அனைத்து பிரிவுகள் குறித்தும் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தொடரவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பார்க்கும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: I'm out of here.
1: மூன்றாவது மனிதளத்தில் இருக்கிற சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் அது கத்தி திரைப்படத்துக்காக அனிருத்தின் இசையில் ஹிப் ஹாப் வரிகளில் நல்ல பாடல, நல்ல பீட்ல இந்த மனிதளத்தில் நிறைய பாடல்கள் இருக்கு. தொடர்ந்து நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். 0301 5001 0101 கால் பண்ணுங்க. நான் ஜிஆர், 3 மணி வரைக்கும் உங்க கூட இணைந்து இருக்க போறேன். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஜிஆர், சண்முகராஜ்.
1: சண்முகராஜ் எப்படி இருக்கிறீங்க?
2: என்னென்ன
1: சாப்பிடுங்க?
2: எனக்கு
1: கூட்டம் கிடைக்குதுலயே.
2: நானும்
1: சாப்பிடலாம்னு காலையில இருந்து நேர்ல இருந்து பிளான் போடுறோம். இந்த பக்கம் இந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டே எல்லாருமே பெல்ட் அடிச்சு போயிட்டாங்க.
2: என்னங்க
1: லவ் பண்றதெல்லாம் திருட்டுத்தனமா தான் செய்வாங்க, இல்ல நேரா தெரிஞ்சா தானே வீட்டு பெரிய சம்பல் கிடைக்கும். அதுதான் திருட்டுத்தனம்டா, ஏதாவது திருட்டி சாப்பிடுறது இல்ல குறும்புத்தனம் அப்படி
2: கேட்டேன்.
1: பப்ளிக்கா சொல்லி மாட்டி விட்டு அது அப்படியோ? சரி, ஒரு திருட மாட்டிக்கிட்டா கேட்டுக்கங்க எல்லாரும். பக்கத்து வீட்டுல இருக்கிற பரிமலா அக்கா கேளுங்க, இவர் தான் உங்களோட கோழியை காணல தேடிட்டு இருந்தீங்களே. சரி ஓகே, நல்லா சாப்பிட்டீங்களா? பாடல் இது ஆலுமா டோலுமா.

சூப்பரான ஒரு பாடல் கஜினி திரைப்படத்துக்காக ஹரிஷனுடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் சந்தித்து மதியிட குதுகலம் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கிறது. நான் ஜி ஆர் பேஸ்புக் கூட யாரெல்லாம் இருந்திருக்காங்க சொல்லி பார்க்கலாம். இனிய மதி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. ஹாய் சொல்லி பால கார்த்திகேயன் இருக்கிறாங்க. இனிய மதி நேர வணக்கம். நாங்களும் புவக்பேட்டையிலிருந்து அவிசாவலையை சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன் அதே போல எல்லாரும் இருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. திருச்சி மாம்பழச்சாலையிலிருந்து பெரிய நகர் கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலை செல்வி, மிதுன், இனிய வணக்கங்கள் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, ஹாய் ஜி அரக்கா, அன்பார் மதிய வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. பண்டாரவழியிலிருந்து வினோதன், இனிய மதிய வணக்கம் இருவருக்கும், இருவரிலேயே ஒருவர் தானே அப்படின்னு சொல்லிக்கொள்றேன். குசலக்கம குசல ராஜா சொல்லிருக்கிறாரு. இனிய மதிய வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லிருக்கிறாங்க. இனிய மதிய வணக்கம் சாந்திவள்ளி கருணாகரன் இணைந்திருக்கிறாரு. அதே போல ஹாப்டர் நவீன் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே நன்றி. இனிய பகல் வணக்கம், நான் பகுந்தலாவர் ரேகா, எனது குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் உங்களுக்காக அடுத்து பாட்டு வருது. ஓகே ரேகா. ஓகே, இதே போல யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பனைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி சூப்பர் போகுது. ஓகே ஓகே, டி கே தினேஷ் சிங்காரவத்தி சாமி மலையிலிருந்து சொல்லிருக்கிறாரு. இதே போல மதிய நேர வணக்கம், நான் தனியாக இருந்து கொண்டே நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா கரமினா ராஜேந்திரன். அதே போல செங்கலாடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இதே போல பசரையூருடைய பாலச்சந்திரன் இனிய மதிய வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. ஜி ஆர் வணக்கம் சொல்லி எழுந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. அதே போன்று யாரு யாரு யாரு இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இனிய மதிய வணக்கம் அன்பறிப்பாளர் அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சரவணன் அமுதா வந்திருக்கிறாங்க. கிருபரி போப்டையில் நிசார் வலிமைப்பள்ள நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் கருப்பன் திரைப்படத்துக்காக வருகிறது. பாடல் கருப்பு திரைப்படத்துக்காக. ஓகே, கருப்பன் வேறு கருப்பு வேறு. நல்ல பாடல், புது பாடல் கேட்கலாம்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால். 1000 மில்லி

0: மாமா திரைப்படத்துக்காக இல்ல ஒஸ்தி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. சூப்பரான ஒரு பாடலோடு இணைந்து இருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு குதுகலம் நான் ஜி ஆர். இவங்க கூட பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
1: ஹலோ வணக்கம் ஹியர் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். எங்க போனீங்க?
1: நான் கம்பாலிருந்து அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீத் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சும்மா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி மேடம், சும்மா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன்னு சாப்பிட்டீங்களா?
1: ஓ இப்பதான் சாப்பிட்டேன் மேடம். சரியான மழை மேடம், இங்க கம்பாலூர் மழை தான் பெய்யுது. ராவு குடிச்ச மழை இன்னும் கூட இல்ல மழை.
0: இந்த பக்கம் அதே கதை தான், அதனால அதை பத்தி பேசவே இல்ல.
1: ஓ கறி மழை மேடம்.
0: சரி ஓகே, என்ன சாப்பிட்டீங்க?
1: நான் இன்றைக்கு பிரியாணி மேடம். சொல்லும்
0: போது இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. சின்ன வயசுல இல்லடி, இப்ப ஏதாவது தப்பு செஞ்சு மறைச்சு அதுல அடி வாங்கி கண்டுபிடிச்சு ஏதாவது சண்டைகள் நடந்திருக்கா?
1: ஓ நிறைய தப்பு செஞ்சு அப்பா கிட்ட அடி வாங்கிருக்கேன், நிறைய அடி வாங்கிருக்கேன் மேடம்.
0: என்ன தப்பு செஞ்சீங்க? மறக்க முடியாத ஏதாவது ஒன்று இருக்குமே.
1: மறக்க முடியாதுன்னு சொன்னா, எங்கட தம்பி ஒரு ஆளுக்கிறாரு, அவரு வச்சிருந்த 110 ரூபா காசு எடுத்து களவெடுத்து நான் கடையில போயிட்டு அதை இதை வாங்கி தின்னு முடிச்சுட்டேன். அது எங்கட தம்பி எங்கட நானா என்ன நல்லா தின்றாரு போலக்கின்னு வாப்பாட சொல்லி கொடுத்துட்டாங்க. வாப்பாட சொல்லி சரியான அடி அடின்னு செம்மையான அடி.
0: என்னது, சாப்பிட்டதுக்கா இல்ல காசு எடுத்ததுக்கா?
1: காசு எடுத்தது, காசு எடுத்தது தான் அடி.
0: அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க?
1: மாமன் அன்பு சகோதரி நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கணவர் மூமட் செல்லம் மாலுக்காவும் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீன் அவர்களுக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காவும், தம்புள்ள ரஹ்மா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: இந்த பாடல் உங்களுக்காக வருது, ஸ்பெஷலா கேளுங்க. சகுனி திரைப்படத்துக்காக ஜீவினுடைய இசைகள் வருகிறது பாடல். கந்தா கரவட ரோட்டுல தாய் டிக்கட. ஓகே, ரோட்ல போனா நிறைய தஞ்சல் தான் இருக்கும்.

0: நேரம் 2:41.
1: நிரந்தர முற்றுப்புள்ளி தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. மதிய நேர குதகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு இறுதி நேயர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். சரி, வந்த வேகத்துல போயிட்டாங்க, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு.

சரி ஓகே ஓகே, பாட்டு கேப்போமா? சரி நான் முயற்சி செய்யறேன். இது இதை விட சூப்பரான ஒரு பாட்டு தரேன். ஓகே சரி, யாரு? ஓகே நன்றி. மழையும் வெயிலும் அப்பப்போது வந்துட்டு இருக்கு, ஆனா நிறைய இடங்களில் மழை தான் பெய்து கொண்டிருக்கிறது. வீதி விபத்துகள் தொடர்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள், அதுவும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை தொடர்பான குறு நாடகங்கள், வீதி விதிமுறைகள் இப்படியான நிகழ்ச்சி திட்டங்கள் இரண்டாம் கட்டமாக கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டமாக டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கண்டா அனுசரணை உடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும்.

யார் கையிலும் சிக்காமத்தான் இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க. ஓகே, இன்று நாள் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்தும் நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஆனந்தி இணைந்திருப்பாங்க. அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நான் விடைபெற போகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நான் ஜி ஆர் ஸ்டேட்டின் மக்களே.

மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இரண்டு மணித்தியாலும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. ஒரு உள்ளூர் அப்டேட்ல இருந்து உலக அப்டேட் வச்சும் நல்ல பல விஷயங்களோடு இணைந்திருக்க போறீங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகளாவிய எரிசக்தி சந்தையில் வந்து மசக்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகள் வந்து உயர்ந்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதேவேளை உலகளாவிய அதிகமாக பயன்படுத்தப்படும் தென்றக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 72.31 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதே நேரம் இயற்கை எரிவாயின் விலையும் உயர்ந்துள்ளது. இயற்கை எரிவாயு ஒன்றின் விலை வந்து 3,309 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவும் இந்த விலை உயர்வு எரிபொருள் இறக்குமதி செலவுகள் மற்றும் போக்குவரத்து, தொழில்துறை மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாட்டின் சில பகுதிகளில் வந்து இன்று வந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்கு. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி, மாத்தறை மற்றும் கண்டி, நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் வந்து 50 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி வந்து பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் உவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் வந்து இன்று வந்து இடியுடன் கூடிய மழை வந்து பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரான்சில் வந்து குறைந்த கட்டணத்துக்கு வந்து நீண்ட தூர விமான நிலையம் வந்து சேவை வந்து தொடக்க இருக்கிறதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாலைத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை வந்து இணைக்கும் புதிய விமான சேவை ஒன்று தான் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்காங்க. அதே நேரம் அரசாங்க அனுமதிக்கு உட்பட இந்த ஆண்டின் வட குளிர்கால பருவத்தில் வந்து இந்த விமான சேவை வந்து தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து தேங்காய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. அபிவிருத்தி அதிகார சபை வந்து தெரிவித்திருக்காங்க. அதன்படி கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் வந்து இந்த ஆண்டிற்கான முதல் 5 மாதங்களில் வந்து இலங்கையின் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் வந்து 21% வந்து அதிகரித்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற சீன நாட்டு பெண்ணொருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் கிரீன் சேனல் வழியாக சந்தேகத்துக்கிடமான முறையில் வெளியேற முயன்ற குறித்த பெண் பயணி சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதே வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 40 வயதுடைய சீன நாட்டு பெண் தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சீனாவின் குன்மிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான 60-17 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயணப்பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் தயாரிக்கப்பட்ட 28,000 சிகரெட்டுகளை கொண்ட 140 சிகரெட் காட்டுகளுடன் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சீன பெண்ணை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் காவலில் வைத்துள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: கொடூர பூமி அதிர்ச்சியால் நிலைகுலைந்துள்ள வெனிசுவேலாவின் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் 72 மணி நேர அவசர கால அவகாசம் கடந்த நிலையிலும் சில அதிசயிக்கத்தக்க மீட்பு சம்பவங்கள் மீட்புக் குழுவினருக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டியுள்ளன. கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வார இறுதி நாட்களில் மட்டும் இடிபாடுகளுக்குள் இருந்து 33 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவற்றில் சர்வதேச மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தையும் 2 சிறுவர்களும் அடங்குவர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் அதி நவீன ஸ்கேனர்கள் மற்றும் மோப்ப நாய்களை பயன்படுத்தி மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 2 சிறுவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும்

ஜே ஜே திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையல் பாடல் ஒளித்தோய்கிறது. நீங்க இணைந்திருக்கீங்க 102.6 102.8 அலைவரிசையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோட்டார் சைக்கிள் ஒன்று இன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மயிலுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. அந்த வகையில் 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. ஹட்டிபோல வஸ்கமுவ வீதியின் 42 கிலோமீட்டர் கம்பத்தில் அருகில் வந்து இந்த விபத்து வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த விபத்தில் வந்து ஹாந்துனுகம பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய ஒரு இளைஞர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கதும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க, பொசன் பூரணையை முன்னிட்டு வந்து பதுளை பகுதியில் வந்து மிக வித்தியாசமான பயனுள்ள தன்சல் ஒன்று வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வளமையாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு மற்றும் பானங்கள் தான் தன்சலுக்காக வழங்கப்படும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முச்சக்கர வண்டிகளுக்கு வந்து இலவசமாக கிரீஸ் பூசும் சேவை வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பதுளை பகுதியில் உள்ள வாகன பொறியியலாளர் நிறுவனம் ஒன்றினால் வந்து இந்த தன்சல் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முச்சக்கர வண்டிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் கிரீஸ் தன்சல் என்று பெயரிட்டு இந்த முயற்சியை வந்து அந்த பகுதி மக்களிடையே வந்து பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இதனை அடுத்து தன்சலின் சேவையை பெறுவதற்காக முச்சக்கர வண்டிகள் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து காலாவதியாகும் நிலையில் உள்ள அரசியை வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. தேசிய விவசாய சம்மேளனத்தின் தலைவர் அனுர தென்னங்கோன் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்காரு. காலாவதியாகும் நிலையில் உள்ள அரசியை வந்து தவணை கட்டண முறையில் வந்து அரசு அதிகாரிகளுக்கு வழங்கி அவர்களை கட்டாயப்படுத்தி நுகர வைப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிக்கமைதாக இன்று பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முனராகலையில வந்து முனராகம தெம்மிகம பிரதேசத்தில் வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் வந்து முன்னாள் இராணுவர் ஒருவர் வந்து நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. 3 பிள்ளைகளின் தந்தையான 58 வயதுடைய நபரை வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கார். சந்தேக நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெத்திகம பகுதியில் உள்ள போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் விசாரணையில் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கதாக தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. கிழக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிழக்கு பிரான்சின் டாம்பைட்ஸ் நகரில் வந்து இஸ்கை டிரைவர்ஸை ஏத்தி சென்ற ஒரு விமானம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக உள்நாட்டு அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் இந்த விபத்தில் வந்து விமானி மற்றும் 5 மாணவர்கள் 5 பயனூரர்கள் உட்பட 10 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாண்டியர் அப்ளைன்ஸ் பிராந்தியத்தில் உள்ள எர்லாஸ் நகரில் வந்து தனியார் நிலப்பரப்பு ஒன்றில் வந்து வாகனங்களுக்கு இடைப்பட்ட ஒரு மோதல்ல வந்து விபத்துக்கு உள்ளாகி 2 குழந்தை வந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறையினர் அதிகாரிகள் மற்றும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போது துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை வந்து ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனடாவில் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வந்து தீ ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்தில் வந்து ஒருவர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இந்த தகவலின் அடிப்படையில் வந்து அவசர மீட்பு குழுவினர் வந்து குடியிருப்பிற்கு எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்படுத்தி அவரை மீட்கும் பொழுது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் சவுதி அரேபியாவில் வந்து ஹெலிகாப்டர் ஒன்று வந்து விபத்துக்கு உள்ளாகி சுமார் 14 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எரிசக்தி அமைச்சின் உத்தியோகபூர்வமான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. சவுதி அரம்கோன் எண்ணெய் நிறுவனத்தின் சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று தான் இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில் வந்து 14 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாகவும் அந்த வந்து தகவலை வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இது மக்கள் கூடிய மகுடமே,
2: திரை உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. ஒளிக்கும் பாடல் இது உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திற்காக.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பொசன் பூரணியை முன்னிட்டு இந்த முறை சுமார் 1.5 மில்லியன் முதல் 1.7 மில்லியன் வரையிலான பக்தர்கள் அனுராதபுரத்துக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கான சமய வழிபாட்டு நிகழ்வுகள் மிகுந்தலை அனுராதபுரம் அட்டமஸ்தானம் மற்றும் தந்திரமலை ரஜமகா விகாரை ஆகிய இடங்களில் இடம்பெறவுள்ளன. இதேவேளை பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 3500 மேற்பட்ட போலீசார் விசேட பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புனித தலங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை பாதிக்கும் வகையில் செயற்படுவதை தவிர்க்குமாறும் சுற்றாடலை தூய்மையாக பேணுமாறும் சுவாதர வழிகாட்டுகளை பின்பற்றி செயற்படுமாறும் பக்தர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: இரண்டு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை வெற்றிகரமாக தாக்கியதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி டெலிகிராம் பக்கத்தில் அறிவித்திருந்தார். இந்த தகவலின்படி தெற்கு ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பகுதியில் உள்ள மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைனின் ட்ரோன் பாகங்கள் விழுந்ததில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆண்டுக்கு 4 மில்லியன் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் இந்த ஆலையின் சேதத்தால் கருங்கடல் துறைமுகங்கள் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: நிமிர்ந்த நடை

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கனடாவில் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து ஜலசங்கி ஒன்றில் வந்து படகு ஒன்று மூழ்கியதிலிருந்து 6 பேர் வந்து காணவில்லை என்று தெரிய வந்துள்ளது. அதோடு அந்த படகில் வந்து 10 பயணிகள் வந்து பயணித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தண்ணில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேரை மீட்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் வந்து 3 பேர் வந்து நிலைமை சீராக இருப்பதாகவும் ஒருவருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வந்து பஹைரான் மற்றும் குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்கா ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு டிரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் வந்து அறிவித்துள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தால் பஹைரான் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்கா நலன்கள் மீது மேலும் தாக்குதல் நடத்தப்படும் என்று, அமைதி பேச்சுவார்த்தைகள் முழுமையாகவும் நிறுத்தப்படும் என்று ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தெஹரான் மற்றும் துபாய்களுக்கு இடையில் வானூர்தி சேவை வந்து மீண்டும் தொடங்க உள்ளதாக வந்து ஈரான் அரசாங்க ஊடகம் வந்து தெரிவித்திருக்காங்க. தெஹரான் மற்றும் வானூர்தி நிலையத்தின் தலைவர் ரமேஷ் கமிஷ்போர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் வெனிசுலாவில் நிலநடுக்கத்தில் சிக்கிய கால்பந்து அணி வீரர் குடும்பம் வந்து உயிரிழப்பை இருப்பதை சோகம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெனிசுலாவில் ஏற்படுத்த அடுத்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1430 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மற்றும் 3360 பேர் வந்து காயம் அடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுமார் 15,000 பேரை கொலை செய்ய திட்டமிட்டு வந்து மும்பையில வந்து ஊர்வலத்தின் போது வந்து விஷம் பொருந்திய மாத்திரைகளை வந்து ஒருவர் வந்து வழங்கியிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையில்

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: குட்டி ஸ்டோரி இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வகுப்பறைகளில் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் வந்து சொல்லியிருக்காங்க, அன்பை வெளிப்படுத்தும் எதையாவது கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த நான்கு மாணவிகளையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, போயிட்டு வெளியில போயிட்டு வரும்பொழுது மூன்று மாணவிகள் வந்து வந்திருக்காங்க. அப்போ மூன்று மாணவிகளின் கைகளில் வந்து முதலாவது மாணவியின் கையில் வந்து மலர் இருந்திருக்கு, இன்னொரு மாணவியின் கையில் வந்து வண்ணத்து பூச்சி இருந்திருக்கு, மற்றொரு மாணவியிடம் வந்து ஒரு பறவை இருந்திருக்கு. நான்கு மாணவிகளில் முதலாவதாக கிளம்பிய மாணவி வந்து வெறும் கையுடன் திரும்பி வந்திருக்காங்க. அப்போ ஆசிரியர் வந்து கேட்டிருக்காரு மாணவியிடம், நீங்கள் ஏன் எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டபோது, அதற்கு அந்த மாணவி சொல்லியிருக்காங்க, நானும் மலரை பார்த்தேன், அழகாய் இருந்தது, செடியிலே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகாயிருக்கிறது, சுதந்திரமாக பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். பறவையை பார்த்தேன், தாய் பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன் என்று பதில் கூறியிருக்காங்க. மாணவியின் கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாணவியை வந்து அணைத்து கொண்டிருக்காங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பு என்றால் இதுதான், ஒன்றுமே கொடுக்கவும் வேண்டாம், எதையும் பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும். அன்புக்காக வந்து நம்ம எதையும் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, அவங்க கிட்ட இருந்து எதையும் நம்ம பறிக்கணும் என்றும் அவசியம் இல்லை, அன்பு அன்பாகவே இருக்கட்டும்.
2: பாருங்க.

0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி. ஈரான் மீது தாக்குதல்களை தொடரப்போவதாக கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இது தொடர்பாக தனது ட்விட்டர் தளத்தில் வந்து கருத்து தெரிவித்திருக்காரு. அவர் வந்து அமெரிக்காவின் போர் வானூர்தி, ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கடற்கரை ரோடோர்கள் தளங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் என்பதும் தெரிய வருகிறது என்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் பக்தாத் பயணத்தின் போது கருத்து தெரிவித்த ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் வந்து ஓர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் தற்போதைய நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார். அமெரிக்காவுடன் இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முன்பதாக நடைபெறும் அடுத்த 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் வந்து ஓர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக பயணிப்பதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கார். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில் வந்து சுமார் 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட் தொகையினை சட்டவிரோதமாக முறையில் வந்து நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற வெளிநாட்டு பெண் சீன பெண் ஒருவர் வந்து கைதாகியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை தந்த முனையத்தில் வந்து இன்று அதிகாலை வந்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து நேற்று வந்து போலியான சொட்டு மருந்து கொடுக்கப்பட்ட வகையில் வந்து 2 இளம் தம்பதிகள் வந்து தன்னுடைய 1 மாத வயது குழந்தையை வந்து அழைத்து சென்று சொட்டு மருந்து வழங்கியிருக்காங்க. நேற்று போலியான சொட்டு மருந்து முகாமிற்கு சென்ற குழந்தை வந்து சொட்டு மருந்து கொடுத்து விட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு உறங்க வைத்த போது மதியம் பார்க்கும் போது குழந்தை வந்து மயக்க நிலையில் இருந்திருக்கு. உடனடியாக அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்க, குழந்தையை வந்து அரசு சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது அங்க வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவமனையில் வந்து குழந்தை வந்து உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்திருக்கு.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0119 79 76 38.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. ஒலிக்கும் பாடல் இது டும் டும் டும் திரைப்படத்திற்காக.

உலகின் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 மெட்டாலை வரிசையினூடாக பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸின் அடையாளமாக உலக புகழ்பெற்ற கோபுரம் தான் ஈபிள் டவர். ஈபிள் டவர் மீது வந்து மின்னல் தாக்கி இருக்குது. பாரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடுமையான வெப்ப அலைகள் நிலவி வந்த நிலையில வந்து சில தினங்கள்ல வந்து இடியுடன் கூடிய வந்து மழை வந்து பதிவாகி இருக்கு. ஈபிள் டவர் வந்து 1063 அடி உயரம் கொண்ட நிலையில வந்து இடி மின்னல் சூழ்ந்த நிலையில் வந்து வானத்தை பிளப்பது போன்று மின்னல் கீற்று வந்து கோபுரத்தின் உச்சியில் வந்து பாய்ந்துள்ளது. இந்த அரிய மற்றும் மிளிர வைக்கும் காட்சியினை வந்து அங்கிருந்த புகைப்பட கலைஞர்களும் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த சில சுற்றுலா பயணிகளும் வந்து தங்களது கேமராக்களில் வந்து துல்லியமாக பதிவு செய்த காட்சி வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இணையதளங்களில் வந்து வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM. வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையின் பல்கலைக்கழக முறைமைக்கு நிலவும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளது. கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் தற்போதுள்ள பிரச்சினைகளை இனம் கண்டு அவற்றுக்கான உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொள்வது, பல்கலைக்கழக முறைமையின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான நீண்டகால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்படவுள்ளது. பல்கலைக்கழக கல்வியின் தரம் மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை பலப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களின் கல்விச் சூழலை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாக கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஐரோப்பிய கண்டம் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இதன் காரணமாக இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மன், போலந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் வெப்பத்தின் அளவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தீவிரமடைந்து வரும் இந்த வெப்ப காற்று தற்போது கிழக்கு ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ரோஸ் எதனோம் கெப்ரியசஸ் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டுள்ளார். இந்த மணித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தினுடைய நாளுக்கான மணித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மடடா, வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மழைக்க வேண்டிய இலக்கம் எப்பவுமே மறந்துடக்கூடாது. 0-1-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்லுங்க. நானும் அதிகம் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்றதுக்கு தயாராகவே இருக்கிறேன்.

0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பயணத்திற்கு
2: பாடல்கள்
1: மகன்
2: நிரோஷன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாத் மற்றும் உரக்கொலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், நாகஸ்தானையில் இருக்கும் அண்ணாவன முருகையா குடும்பம், யோகேஸ்வரன், திருச்செல்வம், விஜயகுமார், சுந்தர்லிங்கம் மற்றும் சத்தீஸ்கர்ல வசந்த சட்டமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, அவங்களுக்காகவும் விஏஆர் தம்பிராஜா, பாதுக்க சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் இருக்கு ஏகாம்பரம் குடும்பம், சுப்பை ஆகாஷ் குடும்பம், விஸ்வநாதன் மற்றும் உங்களுக்காக அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. நல்லது ஒரு பாடலை தாருங்கள் அக்கா.
1: நன்றி,
2: வணக்கம்.

0: பஞ்சதந்திரம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கிட்டும். நேரம் மாலை 5:21.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
1: நம்பிக்கைக்குரிய லோக்கர் உலகின் மகுடம் மகஜன சம்பத். இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். 1000 மின்

0: வணக்கம். திருப்பதிக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: புதிய
0: நவாஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல, ரொம்ப.
0: ஓகே நவாஸ், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் காவல்துறை போய் பட்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப ரொம்ப சிவனான பாட்டுல போட்டுக்கிட்டீங்க, நிச்சயமா பாடல்.
0: ஓகே ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: மற்றும் பிள்ளைகளான
0: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ஆஸ்திரேலியா பிரவுன்ல இருந்து பிரியா பேசுறேன்.
0: பிரியா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பிரியா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிச்சிட்டு
0: மழையா?
1: ஓ மழை இருக்கு.
0: அடடா, மழையிலயும் எஃப்எம் கேக்குறீங்கன்னு?
1: நன்றி.

0: சந்திரமுகி திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்தோம். அடடடடடா என்ன ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு சாங் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, இப்போ ஒரு அன்பான சந்தோஷம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் இது? வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். உமாச்சந்திரன், எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி ரொம்ப ரொம்ப சூப்பரான எனக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் எல்லாம் போகும்போது மட்டும் உங்களுக்கு லைன் கிடைக்குது? ஓகே ஓகே உமாச்சந்திரன், அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: பாலகிருஷ்ணன்
1: நன்றி
0: நன்றி அடுத்தும் கூட ஒரு சூப்பரான படம் இருக்கு கர்ணன் திரைப்படத்துக்காக.

0: நேரம் மாலை 6:25.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
2: மக்கள் சூடிய மகுடமே
3: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
5: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தும்
6: இதயம் ஒரு கோயில் பண்ணில் இந்த காதலன்றி
5: 1000 பாடல்களுக்கிடையில் ஓர் பாடல்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டிருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: அடுத்தும்
0: கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
1: ஒரு பாடல் தர முடியும் மேடம்.
0: என்ன பாடல்?
1: நன்றி.
0: நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102-7705-0013க்கு, அதேபோல 0102-7705-1111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்கலாம்.
2: அடிச்சு பார்த்தேன்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா.

0: வணக்கம் ஸ்டார் விஜய் பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மீடனையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். தோப்பு கொச்சிக்காடியில இருந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நடரா, உங்க ஸ்டைலே தனிதான் என்ன? அப்புறம்
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் மீடனையா சொல்லுங்க,
1: தேவாடையும் பாடல் ஒன்று போடுங்க.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா,
1: கட்டாயம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
0: ஓகே ஐயா, ஓகே. அப்புறம் இன்றைய நாள்லாம் எப்படி போனது?
1: நாள்லாம் நல்லா போச்சு. இன்றைக்கு
0: இன்னைக்கு வெளியில எங்கேயும் போகலையா?
1: வெளியில போயிட்டு சும்மா டான்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன்ரா அவனுக்கு.
0: அடடா, பார்த்துட்டு வந்து வேலை இல்லைன்னு
1: அது நமக்கும் முடியாதப்பா, போலியில நிக்க முடியாது.
0: ஆமா, ரொம்ப கஷ்டமான வேலைன்னு
1: அது கஷ்டம் தெரியுது.
0: ஓகே ஓகே ஐயா, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா அமிந்து அமிந்து ஜெமாயா ரொசலகம கொசுராஜ லுவட்டாலம் குணசேன சபுவனுக்கு அந்த வசந்தகுமார் பதில் ராஜமாணிக்கன் ராஜன் வெளிமேட செல்வம் அருள்மொழி மெரில் மொனராகல தனலக்ஷ்மி பாலச்சேன பத்மா இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். இனிமே இருக்காம விசேஷமா உங்களுக்காகவும் கேப்போம். நன்றி.
0: ஓகே நன்றி.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பௌத்த தர்மம் நிலைநாட்டப்பட்டதை நினைவுகூரும் பொசன் பௌர்ணமி தினம் இன்று. நாகரிகமான நாட்டை கட்டி எழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. காங்கசன் துறை முதல் பொத்துவில் வரையிலான கடப்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இறைவரை திணைக்கள அதிகாரி என கூறி பண மோசடி செய்தவர் கைது. மீண்டும் உடன்பட்டுள்ள அமெரிக்காவும் ஈரானும். டெஸ்ட் தரவரிசையில் பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கை அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பௌத்த தர்மம் நிலைநாட்டப்பட்டதை நினைவுகூரும் உன்னதமான பொசன் பௌர்ணமி தினம் இன்றாகும். மிகுந்த தேரர் தலைமையிலான தர்ம தூதுக்குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்து இன்றைய போன்றதொரு பௌர்ணமி தினத்திலாகும் என்பதுடன், அன்றிலிருந்து இந்த நாட்டில் பௌத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. அனுராதபுரம் மிகுந்தலை குன்றுக்கு வருகை தந்த மிகுந்த தேரர் அப்போது இலங்கையை ஆட்சி செய்த தேவ நம்பிய திச மன்னன் உள்ளிட்ட குழுவினருக்கு பௌத்த மதம் போதிக்கப்பட்டது. இந்த குழுவினர் இலங்கையில் பௌத்த தர்மத்தை ஸ்தாபித்ததை அடுத்து நாட்டின் சமய சமூக கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 18 கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற சங்கமித்தை உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்ததை அடுத்து மேலும் சில மாற்றங்கள் நாட்டில் ஏற்பட்டன. இதனையடுத்து இலங்கையில் பௌத்த தர்மத்துடன் தொடர்புடைய கலாச்சாரமும் நீர்ப்பாசன கட்டமைப்பும் விவசாயத்தை மையமாக கொண்ட சமூக கட்டமைப்பும் வலுப்பெற்றது. இந்த ஆண்டு தேசிய பொசன் பௌர்ணமி நிகழ்வு மிகுந்தலை புனித பூமியை மையமாக கொண்டு நடைபெறுகின்றது. இதற்கமைய மிகுந்தலை புனித பூமியில் பல்வேறு சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பௌத்த மதத்துடன் கிடைத்த நாகரிகமான சமூகத்தின் பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநிறுத்தி ஒரு நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் பலமாக ஒன்றிணைய வேண்டுமென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். பொசன் பௌர்ணமி தினத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசத்தை நாகரிக வளர்ச்சியடைந்த தேசமாக மாற்றி பெருமைமிக்க ஒரு நாகரிகத்துக்கு பாதை அமைத்த உயரிய பௌத்த தர்மம் இந்நாட்டுக்கு கிடைத்தது இன்று போன்றதொரு பொசன் பௌர்ணமி தினத்திலேயாகும். தேரவாத பௌத்த தத்துவத்தினதும் பாரம்பரியத்தினதும் மையமாக எமது நாடு உருவான ஆரம்பமும் மஹிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் இணைந்து வரலாற்றில் பதியப்பட்டது. இது சமூக மாற்றத்துடன் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த காரணமான அந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத ரீதியான அர்த்தத்துக்கு அப்பால் சென்று எமது நாட்டின் கலாச்சார சமூக அரசியல் ஆகிய ஒவ்வொரு துறையிலும் மேலும் முன்னேற்றமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது. இதேபோன்று ஒரு தேசமாக எழுச்சி பெறுவதற்கான பலமான அடித்தளம் பௌத்த தத்துவத்துடன் எமக்கு கிடைத்த அதேவேளை கல்வியில் மாற்றத்தையும் ஏற்படுத்திய பௌத்த தர்மம் விகாரைகளையும் பிரிவினாக்களையும் உருவாக்கி நாட்டு மக்களிடையே ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துவதுடன் அறிவை வழங்கும் சமூக பணியையும் நிறைவேற்றுவதில் பெரும் பங்களிப்பை செய்தது. அது மாத்திரமன்றி கட்டிடக்கலை, சித்திரக்கலை, நீர்ப்பாசனம், வீடமைப்பு, சிற்பக்கலை போன்ற கலைப்படைப்புகளின் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதன் மூலம் எமது தேசத்தை பெருமைமிக்க தேசமாக உலகின் முன் உயர்த்தி நிறுத்தியது. அத்தகைய பெருமைமிக்க மேலான வரலாற்றின் இன்றைய பாரம்பரிய வாரிசுகளான நாம் அனைவரும் இன்றைய தினத்தில் சுமத்தப்பட்டுள்ள தவிர்க்க முடியாத பொறுப்பாவது இன்று சமூகத்தினுள் அழிந்து கொண்டிருக்கும் நட்பெருமானங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் மீண்டும் மீட்டெடுத்து நாகரிகம் நிறைந்த தேசத்தை கட்டியெழுப்புவதில் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவதேயாகும். அதில் பாராளுமன்றம், அரச நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நாகரிகத்தை கொண்டு வருகின்ற இப்போராட்டத்தில் நாம் இன்னமும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம். நெறிமுறை இல்லாத நாடொன்று முன்னேற்றத்தை அடைய முடியாது. மகிந்த தேரர் போதித்த சுல்லகத்தி பேதோம சூத்திரம் வலியுறுத்துவது படிமுறையான பயிற்சியின் அவசியத்தையாகும். பௌத்த தர்மத்துடன் இந்நாட்டுக்கு கிடைத்த அந்த பெருமைமிக்க நாகரிக சமூகத்தை மீண்டும் இலங்கை மண்ணில் மீள் நிலை நிறுத்துவதன் மூலம் நாட்டுக்கு தேவையான ஒழுக்கவியல், சமூகவியல் மற்றும் சூழலியல் சார்ந்த புதிய மனப்பாங்குகளை கொண்ட நவீன நாகரிக தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக மென்மேலும் உறுதிப்பூண்டு கைகோர்த்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் கருணை, இரக்கம், ஞானம் ஆகியவற்றால் இதயங்களை ஒளிரச் செய்யும் புண்ணியமிக்க பொசந்தின வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதனையும் வெளிப்புற அடையாளங்களையோ அனுமானங்களையோ மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்காது அனுபவத்தின் மூலமும் நேரடியான உணர்தல் மூலமும் உண்மையை புரிந்து கொள்வோம் என்ற புத்த பகவானின் போதனையை மனதிற்கொண்டு இந்த பொசன் பௌர்ணமி தினத்தை பக்திபூர்வமாக கொண்டாட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பொசன் பௌர்ணமி தின வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஸ்ரீ சம்புத்த சாசனத்தை ஸ்தாபித்த மகிந்த தேரரின் வரலாற்று சிறப்புமிக்க தர்மதூத பணியை நினைவுகூறும் உன்னதமான பொசன் பௌர்ணமி தினமானது ஆன்மீக புரிதல், யானம் மற்றும் சமூக சமத்துவத்தை எமக்கு நினைவூட்டும் மிகவும் உன்னதமானதொரு நாளாகும். பொசன் பௌர்ணமி என்பது இலங்கை வரலாற்றில் ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு மாத்திரமல்ல, ஒரு தேசத்தின் சிந்தனை, கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும். மகிந்த தேரரின் இலங்கை வருகையினால் இந்த நாட்டுக்கு பரிசாக கிடைத்த பௌத்த தத்துவமானது பல நூற்றாண்டுகளாக எமது தேசிய அடையாளத்தை வடிவமைத்து வரும் ஒரு விலைமதிப்பற்ற பாரம்பரியமாக மாறியுள்ளது. உண்மையான அபிவிருத்தி மனிதனின் மனதில் இருந்தே ஆரம்பமாகின்றது என்பதை பொசன் பௌர்ணமி எமக்கு நினைவூட்டுகிறது. கருணை, இரக்கம், சமத்துவம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு போன்ற உன்னதமான பௌத்த வலிமையங்களை சமூகத்தின் அடித்தளமாக மாற்றி அமைக்க முடியுமாயின் அமைதியான, நீதியான, சுபிட்சமான இலங்கையை கட்டியெழுப்புவதானது எமக்கு இலகுவானதாக அமையும். இன்று எமது நாடு புதிய எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஒரு புதிய பாதையை அடைந்திருக்கின்றது. அந்த பயணத்தை வெற்றி கொள்ள பொருளாதார முன்னேற்றம் மாத்திரமல்லாது ஒழுக்க விளிமியங்களால் செழுமைப்படுத்தப்பட்ட சமூகமும் அவசியமாகின்றது. பொசன் பௌர்ணமியின் உண்மையான சாரமாகிய ஒழுக்கம், அகிம்சை மற்றும் மனிதநேயம் ஆகியன மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நீதியான, சுபிட்சமான நாட்டை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் இலக்கினை அடைவதற்கான வழிகாட்டிகளாகும். மலர்ந்திருக்கும் இந்த உன்னதமான பொசன் பௌர்ணமி தினமானது அனைத்து பௌத்த மக்களின் வாழ்விலும் அமைதி, நிம்மதி, அறிவு மற்றும் சுபிட்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புண்ணியகரமான நாளாக அமையட்டும் என பிரார்த்திப்போமாக என பிரதமர் தெரிவித்தார். பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 7000 அதிகமான தன்செல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் 7215 தன்செல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அங்கு காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாக அவற்றை நிவர்த்தி செய்து தொடர்ந்து நடத்துவதற்கு 131 தன்செல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டிருந்த 4 குளிர்பான தன்செல்களை தடை செய்வதற்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பொசன் பூரணியை முன்னிட்டு நாடு முழுவதும் 18412 தன்செல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததோடு இன்றும் நாளையும் நடத்தப்படும் அந்த தன்செல்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் பொசன் வளையங்களை சூழவுள்ள கடைகள் மற்றும் தற்காலிக பொசன் கடைகளும் இந்த பொசன் வாரத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மழையுடனான வானிலைக்கு மத்தியில் நாட்டுக்குள் டெங்கு நோய் பரவல் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த ஜூன் மாதத்தில் நேற்றைய தினம் வரையில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்ததுடன் இதனுடன் இவ்வருடத்தில் இதுவரையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியுள்ளது. அதற்கமைய வருடத்தின் 25th வாரம் நிறைவடையும் போது நாட்டின் 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த வருடத்தின் ஜனவரி 1st முதல் நேற்று வரையிலான காலப்பகுதியில் நாடளாவிய இறுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,159 ஆகும். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை 31 ஆகும். வருடத்தின் கடந்த முதல் 5 மாதங்களிலும் மாதம் ஒன்றில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000 குறைவான மட்டத்திலேயே காணப்பட்ட போதிலும் ஜூன் மாதத்தில் கடந்த 28 நாட்களில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் 27,833 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது சதவீத அடிப்படையில் 52.36 வீதமாகும். தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நுழம்புகள் பெருகுவதை தடுப்பதற்கும் நுழம்பு முட்டைகள் மற்றும் புழுக்களை அழிப்பதற்கும் தங்களது சூழலை தூய்மையாக வைத்திருப்பது குறித்து தீவிர கவனம் செலுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். காங்கசந்துறை முதல் மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் குறித்த எச்சரிக்கை தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச உயர் அதிகாரிகள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை முடிவடைவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த காலக்கெடுவுக்குள் பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறும் அரச உயர் அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு சொத்து பிரகடனங்களை சமர்ப்பிக்கும் அரச உயர் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பல்கலைக்கழக முறைமையில் நிலவும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஜூலை 2 இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளது. கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் தற்போதுள்ள பிரச்சினைகளை இனம் கண்டு அவற்றுக்கான உடனடி தீர்வுகளை பெற்றுக்கொள்வது, பல்கலைக்கழக முறைமையின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான நீண்டகால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்படவுள்ளது. பல்கலைக்கழக கல்வியின் தரம் மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை பலப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களின் கல்விச் சூழலை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாக கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என போலி அடையாளத்தை காட்டி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கொம்பனித்தரு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இறைவரி திணைக்களத்தின் அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்துள்ளதாக கொம்பனித்தரு போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கல்கமுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபர் இதற்கு முன்னரும் இதுபோன்ற பணமோசடி சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ரெதிமாலியத்து குருவிதன்ன தொட்டிலோயா பகுதியில் அமைந்துள்ள லொக்கல்லா ஓயா நீர்த்தேக்கத்துக்கு படகு சவாரி செய்து கொண்டிருந்த இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் கண்டி கடுக்கஸ் தோட்ட பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரும் கண்டி பூஜாராப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரும் ஆவார். கண்டி பகுதியிலிருந்து 33 பேரை கொண்ட குழுவினர் நேற்று லொக்கல்லா ஓயா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் விவசாய பண்ணை என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த சுற்றுலா தலம் ஒன்றுக்கு வருகை தந்துள்ளனர். அங்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றில் ஈடுபட்ட பின்னர் அந்த சுற்றுலா தலத்துக்கு சொந்தமான 2 சிறிய படகுகளை பாதுகாப்பற்ற முறையில் ஒன்றாக இணைத்து கட்டப்பட்ட மிதவை படகு மூலம் லொக்கல்லா ஓயா குளத்தின் நடுவில் உள்ள சிறிய தீவொன்றுக்கு நீராடுவதற்காக சென்றுள்ளனர். அவர்கள் அந்த தீவில் நீராடிவிட்டு மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த மிதவை படகு உடைந்து கவிழ்ந்தமையாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த தருணத்தில் இந்த மிதவை படகில் 3 சிறுவர்கள் உட்பட 11 சுற்றுலா பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் இருவர் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருக்காததால் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்ததுடன் போலீசாரும் கிராம மக்களும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் மூலம் இன்று காலை அவர்களின் உடல்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேசத்துக்குட்பட்ட வளத்தாப்பட்டி பகுதியில் உள்ள குளத்தில் குளிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இன்றைய தினம் காலை சுமார் 11:40 மணி அளவில் இடம்பெற்ற இந்த துயரச் சம்பவத்தில் வளத்தாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது அவர் திடீரென நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் அம்பாறை மாவட்ட உயிர்காப்பு மற்றும் அவசர மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றதுடன் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட நேர தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளின் பின்னர் முதியவரின் சடலம் மீட்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை சட்ட மருத்துவ நடவடிக்கைகளுக்காக மீட்டுள்ளதுடன் உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: உலக அரங்கில் நீண்டகாலமாக நிலவி வரும் பதற்ற நிலையை தணிக்கும் நடவடிக்கையாக மோதல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஈரானும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மற்றும் ஈரானிய உயர் அதிகாரிகள் நாளை கட்டாரின் டோகா நகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். வடக்கு ஜெர்மனியின் இஸ்டேட் நகரில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை.
0: விளையாட்டு செய்திகள்.
1: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 217 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்ததை தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இலங்கை அணி 2 இடங்கள் பின்தங்கியுள்ளது. இதன் மூலம் 4வது இடத்தில் இருந்த இலங்கை அணி 44.4% புள்ளிகளை பெற்று தற்போது 6வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. ஆன்டிகுவாவில் உள்ள சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 308 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதற்கு பதிலளித்த மேற்கிந்திய தீபுகள் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 629 ஓட்டங்களை குவித்தது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணி வெறும் 101 ஓட்டங்களுக்குள் சுருண்டதால் மேற்கிந்திய தீபுகள் அணி இன்னிங்ஸ் மற்றும் 217 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இலங்கை அணி தரவரிசையில் பின்னடைந்ததை தொடர்ந்து பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகள் முறையே 4வது மற்றும் 5வது இடங்களுக்கு முன்னேறியுள்ளன. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் 8 போட்டிகளில் 7 வெற்றிகளும் ஒரு தோல்வியும் பதிவு செய்துள்ள ஆஸ்திரேலிய அணி முதலிடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீபுகள் அணிகளுக்கிடையிலான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி ஜூலை 3ஆம் தேதி இடம்பெறவுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: பௌத்த தர்மம் நிலைநாட்டப்பட்டதை நினைவு கூறும் பொசன் பௌர்ணமி தினம் இன்று. நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. காங்கேசன் துறை முதல் பொத்திவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இறைவரை திணைக்கள அதிகாரி என கூறி பண மோசடி செய்தவர் கைது. மீண்டும் உடன்பட்டுள்ள அமெரிக்காவும் ஈரானும். டெஸ்ட் தரவரிசையில் பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கை அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

மச்ச நாட்டுல நான் எந்திரிக்கணும்டா ரொம்ப

102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. ஆயிரம் விண்மீன்கள்.

வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை அடுத்து நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3032வது அதகோட்டிபத்திலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 20, 52, 68, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 20, 52, 68, 71. நேற்றைய தினம் மொத்தமாக 200,000 பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசல்களாக 69,66,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,54,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,918வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக துலாம் ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 14, 18, 56. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 4, 14, 18, 56. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,48,40,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 76,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,367வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 12, 57, 65, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 12, 57, 65, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 7, 1, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 7, 1, 1, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,62,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,75,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,206வது சூப்பர்போல் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 11, 31, 35, 61. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 11, 31, 35, 61. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 3, 5, 1, 5, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 5, 1, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,71,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,15,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,382வது கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 47, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 47, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,40,22,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,43,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 9,040வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 2, 7, 5. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 3, 8, 9, 2, 7, 5. நேற்றைய தினம் மொத்தமாக 34,31,700 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,26,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 414வது ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 9, 2, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 9, 2, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 பரிசல்கள் 24 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 55,21,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,036வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 10, 21, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 10, 21, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,15,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

பட்ட தரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளலாம். ஹாய் சகோதரி, அன்பான இரவு நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள்லாம் சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மகன் நவீந்து, கணவர் சிரஞ்சீவன் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி ரஞ்சனி கசுலந்தையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம். ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள்லாம் சூப்பர். வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே சமயம் ஹாய் ஸ்ருபி அக்கா, அன்பான மாலினியர் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டர்வழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சவினாஷையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ள சொல்லி அதே போல இனிய மாலினியர் வணக்கம் சொல்லி பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. எனது குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் தாருங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி உணர்ந்து இருக்காங்க. அன்பான வணக்கம். நானும் வசந்தத்தோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் தாருங்கள் சொல்லி தொண்டமானார் செல்வ சன்னிதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சி உணர்ந்து இருக்கிறாங்க. அன்பு சகோதரி சுரூபிக்கு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வெங்கடாச்சலபதி ரமணா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான மாணவி வணக்கம். மீமட்டி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய வணக்கம் சொல்லி கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக அடுத்த நம்ம கேட்க போறது இந்த மனிதாவத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: மிருதன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: வணக்கம். யார் இது?
1: நான் நீர்கோயம்பிலிருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்கக்கா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: உங்களோட சூப்பரான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தாத்திருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிசாம். பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: எல்லாம் பிடிச்சிருக்கீங்க, எல்லாம் சூப்பர் பாடல்கள்.
0: ஓகே ஓகே,
1: நல்லா இருக்கு.
0: அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்க முடியுமா?
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: கண்டென்ட் திருப்பதிக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? வணக்கம். வணக்கம், யார் இது?
1: வாழ்த்துங்க.
0: இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி பசரியூர் ஏஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அதே போல அன்பு வணக்கங்களோட பன்னியபுரத்துல இருந்து மணிகண்டனும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
1: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: பேருணி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மூர்த்தி பேசுறேன்.
0: மூர்த்தி எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்க்கா. நான் சித்திரைக்கு பிற்பாடே வானொலியில பேசவே இல்லை.
0: அப்படியா?
1: ரெண்டு மாசம் பேசலங்க, எனக்கு டைம் இல்ல. அடிக்கடி நான் பேச விட்டாலும் மூணு நிகழ்ச்சியில பேசவே கிடைக்க மாட்டேங்குது.
0: அடடா, இன்னைக்கு பேசினது அப்ப உங்களுக்கு சந்தோஷம் என்ன?
1: குடும்பத்தாருக்கு சேர்த்து சூப்பர் பாட்டு ஆட்டோக்காரன் பாட்டு போடுங்க.
0: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் தலைவர்கள் கிருஷ்ணபக்தன் பேசுறேன்.
0: கிருஷ்ணபக்தன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: சமைக்கலாம் ஐடியா உங்களுக்கு?
1: நன்றி.
0: அனைத்து பாடல்களுமே ரொம்ப இனிமையாக உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க. அதே போல மூதூர் பட்டித்திடல இருந்து வடிவேல் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லிருக்காங்க. வசந்தம் வானொலியின் அபிமான நீர்னும் சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு பாடல்கள் எல்லாமேன்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கம் சொல்லி கடவுளிலிருந்து மனோ நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகாவும் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் கரோலினால இருந்து சுகந்தி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாகவே உள்ளதுன்னு சொல்லி நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இந்த பாடலானது டயகமையில இருந்து சமேஷ் நிகழ்ச்சி கேட்டதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விருப்ப தெரிவாக இந்த பாடல் வருகிறது. நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். இதமான இந்த இரவு பொழுது வீதிகள் எங்கும் மக்கள் கூட்டங்களாக நிறைந்திருக்கிறது. எவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் இந்த இரவு பொழுதினில் நம் இதயம் மட்டும் யாரோ ஒருவரை தேடிச் செல்லும். 1000 பேர் சுற்றி இருக்கட்டுமே, அந்த ஒருவருக்காய் நம் இதயம் என்றும் துடித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களோட அன்பான இதயங்களுக்கு கவிதைகள் சொல்லலாம் வாருங்கள் இன்றைய வசந்த நிலாவில். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே உங்களது கவிதைகளையும் பதிவிடலாம். சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். எத்தனை தடைகள் வந்தால் என்ன, என்னவளை சேர என்ன நான் செய்வேன்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டு இருக்கிறீங்க. இதமான இந்த இரவு பொழுதுனில் இது எங்களோடு கொஞ்சம் கதை பேச நானும் என்னோடு பேச நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: போறீங்க
0: அடுத்த பாடலுக்காக? சரி, அனைவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி அழைப்பினை மேற்கொண்டமைக்காக. சில தருணங்களில் வார்த்தைகளை விரயமாக்காமல் மௌனத்தோடு பேசி சென்றால் அந்த காதலும் அந்த தருணமும் இன்னும் அழகாகும். எல்லா பொழுதுகளும் அவள் வார்த்தைகள் மட்டுமே இனிமை சேர்ப்பதில்லை, அவள் மௌனமும் தான்.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரை, காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால் அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். Some.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதினில் என்னோடு உரையாட நீங்களும் வாருங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக் போனீங்கன்னா அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் இணைத்துக் கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினோடாக மூதூர் பட்டித்திலிடலிருந்து வந்து வடிவேல் வந்திருக்காரு. நான் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் வசந்த நிலாவுடன் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் என்றும் உங்கள் அன்புடன் அலீஃப் கான் பொத்துவிலிருந்து வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் ஆர்ஜி சங்கரண்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காரு கர்லின் ஆகாஷ். இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. தயாலன் வந்திருக்காங்க தெய்வ வீட்டையிலேருந்து. இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க தர்கா நகர் பேர்வள்ள தர்கா நகர்லேருந்து. ரிம்சான் வந்திருக்காங்க, ரிம்சான் ரிதாஸ் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொட்டகலை வசந்த சொந்தங்களுக்கெல்லாம் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கடுவிலையிலிருந்து வந்திருக்காரு கணபதி மனோகரன். ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பனிமலையில் நனைந்து சிறகடிக்க முடியாமல் தவிக்கும் பட்டாம்பூச்சி போன்று நானும் தவிக்கிறேன். உன் பார்வை மலையில் நனைந்த பிறகு ரஞ்சனி குஸ்லாந்திலிருந்து இப்படி ஒரு அழகிய கவிதையை அல்லது அழகிய வரிகளை சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை அவள் என்னை பார்த்தாலும் முதல் முறை பார்ப்பதைப் போலவே தோன்றுகிறது. ஆயிரம் பெண்கள் சூழ நான் நின்றாலும் அவளின் ஒற்றை விழி பார்வை தேவதையாய் தோன்றுகிறது. இதுதான் காதலா?

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இதமான இந்த இரவு பொழுதினில் உங்கள் இதயங்களோடு கொஞ்சம் கதை பேச நானும் என்னோடு பேச அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2775 0013 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, கவிதைகளையும் பதிவிடுங்க. காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கலற்றிவை, முட்டாளாய் பிறப்பிடு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், வெளியாற்றில் விழு, பூ பறித்து கொடு, மேகமின கலை, மோகம் வளர்த்து மித, மதிக்கெட்டுமாய் கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசையுணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உலரல் வரும் குடி, ஊரெதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி. காதல் பற்றி இப்படி ஒரு கவிதை அல்லது வரிகள், இது நான் சொன்னதல்ல, முனைவர் டாக்டர் பாடல் ஆசிரியர் நா. முத்துக்குமார் அவர்கள் சொன்னது. காதலும் தான் எத்தனை இன்பம் அல்லவா, அத்தனை இன்பங்களிலும் நான் திளைக்கிறேன் என்னவளை பார்க்கும்போது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் உங்களோட நாட்கள் எல்லாம் எப்படி கடந்து போகுது? அன்றிலிருந்து இன்று வரை இதே வார்த்தைகள் என்ன?
1: தங்கத்தேர் வந்தா அமைதியான பாடல் கேட்டுக்கிறது.
0: சரி, நன்றி நன்றி. சொல்லுங்க பாக்கலாம், அடுத்த பாடல யாருக்காக எல்லாம் கேட்க
1: போறீங்க?
0: இத்தனை சிறிய இதயத்துக்குள் எத்தனை பெரிய காதல், அத்தனையும் சேர்த்து உன்னை வந்து சேர அலை பாய்தடி எனது நெஞ்சம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். நீ கவிதைகளால் இன்னொரு அழகிய பாடல் இல்லையா? அதுவும் பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல கேட்கும்போது ஆஹா. உலகத்துல எத்தனையோ போதைக்கு எத்தனையோ பேர் அடிமையாகி இருக்கலாம், ஆனா காதல் தரும் போதைக்கும் அந்த போதைக்கு மருந்தாக இசையும் இருக்கும்போது இந்த போதையை மிஞ்சுவது எது இல்லையா? காதல் போதையில் திகைத்து திளைத்து போவது மட்டுமில்லாம கவிதைகள் கூட சொல்லலாம். இணைந்து கொள்ளுங்க என்னோட 0312 2775 0031 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களது கருத்துக்களை கவிதைகளை பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்ள நானும் ஆசையாக அவளாக இருக்கிறேன். ஃபேஸ்புக்கினூடாக அன்புள்ள வசந்தம் எஃப்எம் சங்கர் வணக்கம், நான் ரோஜா. நான் இந்த கடிதத்தை அன்புக்காக எழுதலை, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் எழுதுறேன். அவர் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போய் 3 மாதம் ஆச்சு, ஆனால் நான் இன்னும் அவர் வருவார்னு ஜன்னல் பக்கம் உட்காந்து காத்துட்ருக்கேன். நான் எழுதுகிற கவிதைகளுக்கு கால் இல்லையாம், அதான் அவர்கிட்ட போய் சேரலையாம். ஆனால் என் கண்ணீருக்கு கால் இருக்கு, அது தினமும் அவரை தேடி ஓடுது. ரோஜா பூ மாதிரி தான் என் காதலும், மணக்கும் ஆனா முள்ளும் குத்தும். இப்போ மனமும் போச்சு, முள்ளுதான் மிச்சம். நான் போறேன், இனி இந்த ரோஜா பூக்காது. ஆனா அவர் நினைவு மட்டும் என் நெஞ்சில முள்ளா குத்திட்டு இருக்கும். நன்றி வசந்தம் எஃப்எம் அப்படின்னு சொல்லி ரோஜா கல்முனையிலிருந்து இணைந்திருக்காங்க.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். காலா படத்திலிருந்து கண்ணம்மா பாடல். ஒரு பக்கம் அனந்தவும் பிரதீப் குமாரும் அந்த வரிகளை பாடுறதுக்கு எடுக்கிற அந்த முயற்சியாக இருக்கட்டும், அல்லது இதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் உமாதேவி அவங்க. குறுகிய ஒரு சில பாடல்கள் மட்டுமே எழுதியிருந்தாலும் கூட அவங்களோட உவமை அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் முதல் முறை கேட்ட போதிலிருந்து, ரஜினி அவர்கள் இதை நடிக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கேட்ட போதுமே, இந்த மீட்டாத வீணை தருகின்ற ராகம், கேட்காத பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றது, இந்த லைன். அதுக்கப்புறம் அடுத்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜினி நடிப்பிலே அப்படியே மிரட்டியிருப்பார்னு சொல்லலாம். இந்த காயங்கள் ஆற்றும் தலை கோதி தேற்றும், காலங்கள் கை கூடுது, தொடுவானம் என்று நெடுவானமாகிடும், நேரம் தொலைவாகுது. சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் அப்படியே கேட்டுட்டு மட்டும் கடந்து போயிட முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு சில வரிகளை மட்டும் ஞாபகப்படுத்தினேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். கவிதைகளோடும் கதை பேசலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 2775 0301 அல்லது 0312 2775 0111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஃபர்தா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் ஃபர்தா. என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வசந்தம் கேட்டு கொண்டிருக்கேன். உங்களை குரல் நான் கேட்டுக்கிட்டு பாடல்கள் பிடிச்சிருச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. பாடல் மட்டும் தான் பிடிச்சிருக்கா, இல்ல நான் பேசுறதும் பிடிச்சிருக்கா?
1: நீங்க பேசுறதும் பிடிச்சிதான் இருக்கு.
0: எனக்காகவும்
1: கேப்போம். நன்றி வணக்கம். கந்தளகே வேதனுக்கும் கேப்போம்.
0: நன்றிமா.
1: நன்றி.
0: இரவும் நிலவும் அவளும் நானும் நம்மோடு இந்த காதலும்.

காதல் ஒரு மனுஷனை முட்டாளாக்கி இருக்க, பைத்தியக்காரனாக இருக்க, ஏன் ஒரு கொலைக்காரன கூட ஆக்கியிருக்க. ஆனா அதே காதல் தான் பைத்தியக்காரனா இருந்த என்ன ஒரு மனுஷனாக இருக்க. ஒரு பொண்ணு விரும்புறது ஒரு நாள் தெரியும், இல்ல ஒரு மாசத்துல தெரியும், இல்ல ஒரு வருஷத்துலயாவது தெரியும். ஆனா நீங்க என்ன விரும்பலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பின்னாடி சுத்தினது முட்டாள் தானே 1000 பேர் சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல, ஆனா இப்ப சொல்றேன், அது மிகப்பெரிய முட்டாள்தனம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. இதயங்களோடு கதை பேசும் இந்த இரா பொழுதினில் உங்கள் இதயங்களை தேடி உங்கள் நினைவுகளும் கவிதைகளும் பயணப்படும் நேரம் இது. உங்கள் கவிதைகளை, காதல் கதைகளை, அன்பின் வெளிப்பாட்டினை என்னோடும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்க 0312-7575-001 அல்லது 0312-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இனிய இரவு வணக்கம் சொல்லி பகவந்தலாலிருந்து ரேகா வந்திருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாட்கள் உன்னை பார்த்து இனியும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், என் உயிர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கவிதை சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் நான் சொல்லி வசந்தம் சொந்தங்களுக்காக பாடல் கேட்டிருக்காரு. பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் ஜேசு. கந்தலாயிலிருந்து கே உவைதீன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கதிரவன் கண் விழித்தெழுந்ததும் கண்மணி உனை காணவென்று கண்ணுறக்கமின்றி உன் கரம் தொட காத்திருந்த உன்னத காலமடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி அமைதியான இரவாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அழகிய பாடல் தனது குடும்பத்துக்காக கேட்டிருக்காங்க. புஷ்பராணி தலவாக்கலையிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செல்வசந்தனிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. நீங்களும் உங்களது அன்புக்கினியவருக்காய் உங்களுக்கு பிடித்தமானருக்காக பாடல் அல்லது கவிதைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இரவு பயணம் ஒரு ரயில் பயணம் மாதிரி அழகிய நினைவுகளை சேர்த்து கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள்.

கிரகணாதி கிரகணங்கட்கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம். ஆளுக்கு ஆளொரு பொழுப்புரை கிருக்கியும் ஆருக்கும் விளங்காததாம். அதை பயந்து அதை உணர்ந்து அதை துதிப்பது வன்றி பெரிதேதும் வழி இல்லையாம். நாம் செய்த வினையெல்லாம் முன் செய்ததென்றது விதியொன்று செய்வித்ததாம். அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம். குருடாக செவிடாக மலடாக முடமாக கரு சேர்க்கும் திருமூலமாம். குஷ்ட குஹ்யம் புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் சித்தமாம். புண்ணில் வாழும் புழு புண்ணியம் செய்திடின் புது ஜென்மம் தந்தருளுமாம். கோடிக்கு ஈஸ்வரர்கள் பெரிதாக வருந்தால் சோதித்து கதி சேர்க்குமாம். ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பதன் வாடிக்கை விளையாடலாம். நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர் கூட அதனில் செய்யலாம். பரணிகள் போற்றிடும் உயிர் கொல்லி மன்னர்க்கு தரணி தந்தது காக்குமாம். 400 லட்சத்தில் ஒரு விந்தை உயிர் தேற்றி அல்குலின் சினை சேர்க்குமாம். அசுரரை பிளந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்வித்ததும் பரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதும் பிள்ளையின் கரியுண்டு நம்பினார் கருளிடும் பரிவான பரபிரம்மனே. உற்றாரும் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழு சக்தியை மற்றவர் வையுபயம் கொண்டு நீ போற்றிடு அற்றதை உண்டென்று கொள். ஆகம குளமூழ்கி மும்மலம் கழி அறிவை ஆத்திகச் சலவையும் செய். கொட்டடித்து போற்று மணியடித்து போற்று கற்பூர ஆரத்தியை. தையடா ஊசியிற் தையன தந்தவின் தக்கதை தையாதிரு. உய்திடும் மெய்வழி உதாசீனித்தவின் நைவதே நின்ற நின் நை.

0: காதல் மட்டும் இல்லை, அன்பை பற்றியுமே நாம் பேசலாம். ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இவை எல்லாத்தையுமே சேர்த்த ஒன்று தான் இந்த அழகிய காதல். அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோட பேசலாம். 0312-2775-0301 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக இப்போ அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: ரத்தினபுரியில இருந்து விமலா தேவி.
0: எப்படி இருக்கீங்க விமலா தேவி?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்க வேலை எல்லாம் எப்படி போச்சு?
1: வேலை எல்லாம் முடிச்சு 8:30 தான் வீட்டுக்கு வந்து.
0: சரி, வந்ததுமே ரெடியா
1: குளிச்சிட்டு கண்ணமா கண்ணமா பாட்டு போயிட்டு ரெடியா போட்டோம்.
0: சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா? யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: வசந்த சொந்தங்கள் எல்லாரையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், புவனேஷ்காகையும், பிரதீப்புக்காகையும், நிலோசனுக்காகையும், உங்களுக்காக எனக்காகையும் கவிதை ஒண்ணு சொல்லவா?
0: நீங்க சொல்லுங்க. யாரு உங்களை வேணாம்னு சொன்னது? தாராளமா
1: உத்தரவு கொடு. உத்தரவு வரணுமே.
0: உத்தரவு தருகிறேன், சொல்லுங்க.
1: தொலைந்து போகும் பாதையை நம்பி பாதியில் நின்று
0: விடாதீர்.
1: தொலைந்து போகும்
0: பாதையை நம்பி
1: பாதையில் நின்று விடாதீர்கள். தொடர்ந்துவதற்கு எத்தனையோ பாதைகள் உண்டு.
0: ஓஹோ, தொடர்ந்து செல்ல எத்தனையோ பாதைகள் உண்டா?
1: உண்டு. கிடைக்காததை எண்ணி
0: கிடைக்காததை
1: உங்களை இழந்து விடாதீர்கள்.
0: உங்களையே நீங்கள் இழந்து விடாதீர்கள்.
1: இருப்பதை கொண்டு
0: சந்தோஷமாக
1: வாழ்ந்து காட்டுங்கள்.
0: சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்கள். சரியா?
1: சரி,
0: நன்றி உங்கள் கவிதைக்கு. சரியா,
1: நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி அம்மா. அருமையான கவிதைகளோடு, அழகிய நினைவுகளோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோடு. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இறுதி மனத்தியாலத்துக்குள் இன்னும் இருக்க போற இந்த சில நிமிடங்கள் பல கதைகள் கூட பேசலாம். மறந்து போன நினைவுகளை கவிதைகளாக மாற்றலாம், அல்லது சொல்லாத காதலையும் சொல்ல துடிக்கும் காதலையும் கவிதைகளாக பரிமாற்றிக்கொள்ளலாம். எப்போதுமே இந்த இரவும் தனிமையும் கற்றுக் கொடுக்கும் பாடங்களும் கற்பிக்கும் காதலுமே அழகானவைதான். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 0312 775 0003 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. தனிமையில் நாம் இருக்கும் அந்த நொடிகளில் எத்தனையோ கேள்விகள் நம் இதயத்துக்குள், அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாய் உன்னிரு கண்கள். கேள்விகள் நான் கேட்பதா, அல்லது உன் கண்கள் சொல்லும் வார்த்தைகளை மொழிபெயர்த்து கற்றுக்கொள்வதா? விடை புரியா இடத்தில் நானும் காட்டுக்குள்ளே நான் இருப்பது போல் உன் இதய கோட்டுக்குள்ளே என்றும் இருக்க வேண்டும். அடர்ந்த காட்டில் படரும் வெளிச்சமாய் உன் காதல் என்னை தொடர வேண்டும்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். ரேடி சத்தம் குறைச்சிருவோம், புது ஆள் மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? ஓ, நான் சுகமாக இருக்கிறேன். நீங்க பண்ண வேலையில காது தான் கொஞ்சம் கொய்யின்றது, இருந்தாலும் பரவாயில்ல. வசந்த நிலாவ மறந்து பேச வச்சுட்டாதீங்க. சரி, ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓ, எனக்கு என்ன, அருள்மொழி வந்தாலே கவிதைகளுக்கு ஏது பஞ்சம் அப்படின்னு இருக்கும். சொல்லுங்க. தாராளமா.
1: என் கவிதைகளை நீ இல்லை, என் கவிதைகளை நீயாக இருக்கிறாய். என் கவிதையின் மெய் எழுத்து புள்ளியாய் உன் புள்ளியார் சுதியை விட உன் பேனா அதிகம் எழுதியிருக்கிறது. என் கவிதை பேனா படைத்தவன் பிரமனுக்கு ஊட்டை பிடித்திருக்கும் கர்வம் என்னவோ. நீ கவிதை, நீ எனக்கு கவிதை. எனக்கு ஒரு சந்தேகம், எங்கே எழுதினாலும் எப்படி எழுதினாலும் எப்படி எல்லாம் எழுதினாலும் நீயே இருக்கிறாய் அன்பே.
0: காதல் இதயத்தில் இருக்கும்போது எதை எழுதினாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, கவிதையாய் தான் தோன்றும், இல்லை அருள்மொழி?
1: எனக்கு இதை பாடுத்தாங்க, கவிதையே தெரியுமா?
0: அப்படியா? சரி, யாருக்காக இந்த பாடல்?
1: உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும்.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. காதல் உயிரின் மறு உருவம், உணர்வுகளின் பிறப்பிடம், கைப்பிடி அளவு இதயம்தான் அதில் கனத்து கிடக்கும் நினைவுகளோ ஓர் ஆயிரம்.

0: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார் வசந்தம் எஃப்எம்.
2: முடியாதங்கிறது முடிக்கிறதால் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.2 FM.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நிமிடங்கள் என்னவோ வேகமாக தான் நகர்கிறது, ஆனாலும் நம் நினைவுகள் மட்டும் ஏதோ ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. இணைந்து கொள்ளுங்க 0312-775-0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். பார்க்கலாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினோடாகன்னு. இனிய இரவு வணக்கம் சொல்லி தெமோதரையிலிருந்து ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுவில்லிருந்து பாடகர் சியா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி. கொழும்பு 14-லிருந்து மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு, நீ நீயாகவே இருக்கும்போது எல்லாமே அழகு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரவு வணக்கம் சொல்லி புகவந்தலாயிலேருந்து ரேகா வந்திருக்காங்க. அடுத்ததாக செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க, அன்பான இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் நான் சொல்லணும் தான் தெரியல. இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே இணைந்து கொள்ளுங்க என்னோட. இணைந்து கொண்டு பாடல் அல்லது உங்களோட கவிதைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இருப்பினும் இறுதியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தி 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம், யாரது? நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்க ரேடியோ ரொம்ப சத்தமா இருக்கே. அப்படியா?
1: அதுக்கு நன்றி. கடைசியா உங்ககிட்ட ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறேன், அப்படின்னா தர பாருங்க.
0: என்ன பாட்டு?
1: எவனோ ஒருவன் வாசிக்கிறான்,
0: ஒருவன்
1: வாசிக்கிறான். பாட்டு
0: நிறைய நாட்களும் இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். யாருக்காக இந்த பாடல்?
1: உங்களுக்காகவும் பிள்ளைகள் மற்றது.

0: கடைசியா சரி உங்க பாட்டு போட்டு வந்துடுறேன்.
1: சரிம்மா, நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. எத்தனையோ இரவுகள் கடந்து செல்லும், ஆனாலும் இந்த ஓரிரவு கவிதைகளோடும் மனதுக்கு பிடித்த கானங்களோடும், பிடித்தவர் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் நினைவால் அல்லது கவிதைகளால் அவர்களை நினைவூட்டும் இந்த தருணம் மிகவும் அழகியது. உனக்காக நான் போடும் ஒவ்வொரு பாடல்களும் அல்லது காற்றலையில் என் காதுகளில் வந்து தவளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் வாழும் அந்த நினைவுகளை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. எத்தனை இரவுகள் நாம் இப்படி வாழ ஆசைப்பட்டிருப்போம், அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் நாட்கள் இவை. இருப்பினும் மீண்டும் காதல் செய்வோம், முதல் முறை காதலிப்பது போலவே. இன்றைய தினம் என்னோடு இணைந்திருந்த வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும், இந்த இரவு உங்களுக்கு ஒரு இனிமையான இரவாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறப் போகிறேன். விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் சொந்தங்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நெஞ்சுக்குள்

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி ட

0: வெக்கத்த பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

மெட்ரோ 2 திசை மட்டில்.

மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இன்றினாலும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகிறோம். இன்றைய நாள் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான நாளாக கூட இருக்க போகுது. என்ன அப்படின்னா, இன்றைய நாள் வந்து செவ்வாய் ராகம் அப்படின்றதுனால இப்போது முதல் தொடர்ச்சியாக நீங்க நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 80s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலாம் கேட்டு சந்தோஷப்பட போறீங்க. செவ்வாய் ராகம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு நாளாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த ரேடியோவை விட்டு நீங்காதவங்க தான் இருப்பீங்க. வளமையாவே நீங்க ரேடியோ விட்டு போக மாட்டீங்க. அதிலும் குறிப்பா இந்த 80s வெளிவந்த பாடலை கேட்கறதுக்காகவே ஒரு லிசனர்ஸ் கூட்டம் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரேடியோ விட்டு போகவே மாட்டீங்க அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தோட இன்று நாள் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதத்தினுடைய இறுதி நாள்ல நாங்க அப்படி சந்தோஷமா அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இனி வரப்போற மாதம் கூட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கனவாவும் இருக்குது. ரைட், ஓகே. இந்த மாதம் வந்து நிறைய விடயங்கள் உங்களுக்கு கை கூடி இருக்கலாம், கை கூடாமலும் இருந்திருக்கலாம். ஆனா அதை நினைச்சா நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதத்துக்கான இறுதி நாள் இன்னைக்கு அப்படின்றதுனால வேண்டி மேபி இன்னைக்கு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. எனவே எந்த விதமான கவலையும் இல்லாம இந்த நாளையும் ஒரு புத்துணர்ச்சியோட புது நம்பிக்கையோட ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் இந்த நாளாக அமையும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-5005-3 அதே போல 0312-7775-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியோடு எங்கு இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான மோகனூர் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடமாக மீண்டு வரை நிகழ்ச்சியில் அடுத்து முடிக்கின்றது ஒரு இனிமையான பாடல்.

செவ்வாய் நாகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 21 நிமிடமாகும். இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பெண்குழாவிலே அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மகன் தயாளன், தயபாரன், அதே போல மணிக்கம், தயாபரன், அதே போல தினேஷ், மகள் வனிதா, மாதவன் மற்றும் பாதுகை சின்னத்தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணை கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொலசல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பணாமத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, இப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய ஒடியல் அனைவருக்கும் நலமுடன் வளமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகானந்த சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் பொழுது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ராஜா சென்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா ஜூட் வந்திருக்கிறாங்க. அருண், ட்ரிவான், அருள், சதீஷ் எல்லோரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கழுத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. நான் விளையாண்குள தோட்டத்திலிருந்து நிமல்குமார். என்னுடைய மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான செந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்கோவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் இருந்த நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று கொஸ்லாந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்தக்குளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் செவ்வாய் நாகங்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். பன்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் லட்சிய பார்கவி, ஷர்வின் மற்றும் அம்மா காளிமுத்து அனைவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிட்டான் குடும்பம், அதே போல ட்ரைடன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு 6:50 இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கருணாகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தைவழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல ஹட்டன் பரமா வந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம். வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு குயில்வத்தை, கங்கா தேவி, பொன்மணி மற்றும் அனுஸ்ரீ ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு புசல்லாவிலிருந்து சசிகலா, சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல தொழிற்சக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துகள். 0312-77-5003 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசினங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அளிக்கவிருக்கும் பாடல் இது. கீழடி கண்மணி திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல். அவர் இந்த உலகத்தை விடுத்து நீங்கினாலும் கூட இந்த பாடல், அதாவது அவர் பாடிய எல்லா பாடல்களுமே காலத்தால் அழியாத பொக்கிசம் என்றே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் என் மனதை கவர்ந்த ஒரு சில பாடலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் கேட்ட உடனே உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும், மனதா இந்த பாடலா அப்படின்னு சொல்லி யோசிக்க போறீங்க. அப்படியான ஒரு பாடல் தான் இந்த பாடல்.

0: நீங்கள் வெடியா நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.